0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி?
2: ஹா.
1: ஹாரர்?
2: ஹா.
1: சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
2: ஹா.
1: த்ரில்லர்?
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

டேய் ஆண்டனி தெரிக்கே, லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம். 89.9

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தான்

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் அடிக்கேன்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
2: எது? மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
3: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: இன் அசோசியேஷன் வித்
6: தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th அக்டோபர் happening at Grand Millennium.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: பதினஞ்சு வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நாம் ஒரு பொருளை வாங்குவதற்காக கடைக்கு செல்லும் பொழுது நாம் வாங்க விரும்புகின்ற பொருள் அங்கே பல்வேறு விலைகளிலே வெவ்வேறு விதமான தரங்களிலே கிடைக்கும். ஒரு கடலைப்பருப்பு வாங்க போகிறோம் மளிகை கடைக்கு, எந்த வகை வேண்டும் என்று கேட்பார் கடைக்காரர். ஒன்றின் விலை குறைவாக இருக்கும், ஒன்றின் விலை கூடுதலாக இருக்கும். எந்த அடிப்படையிலே இந்த வித்தியாசம் அங்கே ஏற்படுகிறது என்றால் அது தரத்தை பொறுத்து என்பார்கள். விலை குறைவானது தரம் குறைவாக இருக்கும், விலை அதிகமானது தரம் அதிகமாக இருக்கும், இல்லையா? இங்கே ஒரு பொருளினுடைய தரம் எப்படி நிரூபிக்கப்படுகிறது? அது பலவிதமான தர பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. மொத்தமாக கலந்திருக்கக்கூடியவற்றிலிருந்து சில சோதனைகளை செய்து தரமானவற்றை தனியே பிரித்தெடுக்கிறார்கள். அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அந்த பொருளினுடைய தரம் தீர்மானிக்கப்படுகிறது. அதை வைத்தே அதற்கு மதிப்பு கூடுகிறது, அதை வைத்து அதற்கு விலை கூடுகிறது, அதை வைத்து அதற்கு தேவை கூடுகிறது, இல்லையா? இங்கே நாம் எதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்றால், தரமற்றதும் தரமானதும் ஒரு காலத்தில் ஒன்றாகத்தான் கூடியிருந்தன. சில பரிசோதனைகள் செய்யப்பட்ட பிறகுதான் தரமற்றதிலிருந்து தரமுடையது தனியே பிரித்தெடுக்கப்படுகிறது, அதற்கு தரம் வழங்கப்படுகிறது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், வாழ்க்கையிலே சில சோதனைகள் நமக்கும் ஏற்படும். அந்த சோதனைகள் எல்லாம் சராசரி மனிதர்களிடம் இருந்து நம்முடைய தரத்தை உயர்த்தி காட்டுவதற்காகத்தான் நமக்கு நிகழ்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அது போன்ற சோதனைகளை வெற்றிகரமாக கடந்து வருகிறீர்கள் என்றால், உண்மையிலேயே அதற்கு பிறகு உங்கள் அறிவும் ஆற்றலும் திறமையும் சமயோஜிதமும் நிரூபிக்கப்பட்டிருக்கும். அதை வைத்துத்தான் நீங்கள் உங்கள் சோதனைகளை

பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில, ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
7: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
8: புத்தன் போது

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. ஒரு மிகச்சிறந்த நிலையை வாழ்க்கையிலே அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் புகழ்மிக்க பேச்சாளர் திரு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வாழ்க்கையிலே எதுவாக இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதை சிறப்பாக செய்ய பழகுங்கள், வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பானதாகவே அமையும் என்கிறார். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதை செய்தால்தான் சிறப்பு, இதை செய்தால்தான் சிறப்பு. குறிப்பாக நாம் செய்யக்கூடிய தொழில், நாம் என்ன பணியிலே ஈடுபட்டிருக்கிறோமோ பலர் அதை கொண்டு திருப்தி அடைவதில்லை, பெருமைப்படுவதில்லை. அதை வைத்துக் கொண்டு நிச்சயமாக நம்மால் வாழ்க்கையிலே உயர முடியும் என்று நம்புவதே கிடையாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பார்களே, அதுபோல ஓரளவுக்கு நம்மை காட்டிலும் உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை செய்தால்தான் நாமும் வாழ்க்கையிலே சிறப்படைய முடியும் என்று பலர் நிஜமாகவே நம்புகிறார்கள். உண்மையில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை சிறப்பாக செய்தாலே, அதிலே நம்முடைய முழு கவனத்தையும் வைத்து வேறு ஒருவரால் அதை அப்படி செய்யவே முடியாது என்கிற அளவிற்கு நாம் நம்முடைய ஆற்றலாலே அதை நேர்த்தியாக செய்து காட்டினாலே போதும், நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக மேன்மையடையும். நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் சொல்வார்கள், அவர் சென்னைக்கு வரும்பொழுது அவருடைய தந்தை சொன்னாராம், உனக்கு கழிவறையை கழுவுகின்ற வேலை கிடைத்தாலும் கூட பரவாயில்லை, அதை உன்னை தவிர ஒருவனால் இந்த உலகத்தில் சிறப்பாக செய்ய முடியாது என்கிற அளவிற்கு நீ செய்ய வேண்டும். ஆகவே நீ எதில் ஈடுபடுகிறாயோ அதிலே உன்னுடைய ஆர்வத்தை முழுமையாக காட்டி, உன்னுடைய உழைப்பை முழுமையாக கொடுத்து, உன்னுடைய திறமையாலே நீ அதை ஒப்பற்ற முறையிலே செய்து காட்ட வேண்டும் என்றார். இந்த கருத்தை நாம் மனதிலே வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்கிறோமோ அதிலே நிகரற்ற முறையில் நம்முடைய திறமையை நாம் வெளிப்படுத்தினாலே போதும், வெற்றியும் பெருமையும் நம்மை தேடி வரும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. செழித்தையும் தமிழே ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக அக்டோபர் 9ஆம் தேதியான இதே தினத்துல கடந்த காலத்துல நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1855 அமெரிக்காவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர் ஐசாக் மெரிட் சிங்கர் தையல் இயந்திரத்திலே இணைத்து அதை வேகமாக இயக்குவதற்கான மோட்டர் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். தையல் இயந்திரம் என்பது அதற்கு முன்பாகவே கண்டுபிடிக்கப்பட்டு புழக்கத்திலே இருந்த ஒரு கருவிதான். அதை இன்னும் வேகமாக இயக்குவதன் மூலமாக தையல் தொழிலிலே ஒரு புரட்சியை உண்டு பண்ண முடியும் என்கின்ற ஐசக் சிங்கர் அவர்களினுடைய முயற்சி மிகச்சிறப்பாக வெற்றி பெற்று அப்படி அவர் கண்டறிந்த அந்த மோட்டரானது முதன் முதலாக உலகத்திற்கு இன்றைய தினத்திலே காப்புரிமை பெற்று வழங்கப்பட்ட தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அதே வருடத்தில் ஜோஷ்வா ஸ்டார்டன் என்கின்ற ஒரு கண்டுபிடிப்பாளர் காலியோப் என்று அழைக்கப்படுகின்ற நீராவியினாலே இயங்கக்கூடிய ஒரு இசைக்கருவி, அளவிலே மிகப்பெரியதாக விளங்கக்கூடியது. பொதுவாக ரயில்கள் வேகமாக பயணிக்கும் போது தண்டவாளத்திலே யாரும் குறுக்கே வந்துவிடக்கூடாது என்பதை எச்சரிப்பதற்காக பிரம்மாண்டமான சத்தம் ஒன்றை எழுப்பும். கிட்டத்தட்ட அதற்கு நிகரான சத்தத்தை நீராவியினால் இயங்குகின்ற இந்த இசைக்கருவியானது வெளிப்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல 1876 டூ வே கான்வர்சேஷன், அதாவது இருபுறத்திலும் இருக்கக்கூடியவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளும்படியான உரையாடல் தொலைபேசியின் வாயிலாக முதன் முதலாக நிகழ்ந்த தினம் இன்றைய தினம். இதே ஆண்டினுடைய மார்ச் மாதத்திலே தான் கண்டுபிடித்த தொலைபேசியின் வாயிலாக தன் வீட்டினுடைய மேல் மற்றும் கீழ்த்தலங்களிலே இருந்தபடி தன்னுடைய உதவியாளரிடத்திலே பேசினார். தொலைபேசியை கண்டறிந்த அலெக்சாண்டர் கிரஹம்பெல் அவர்கள் அது அவர் மட்டுமே பேச அவருடைய உதவியாளரான தாம்சன் அதை கேட்டார். அந்த தொழில்நுட்பத்தை இன்னும் முன்னேற்றி இருவரும் பேசி இருவரும் கேட்கும் விதமாக கிரஹம்பெல் அவர்கள் மாற்றி அமைத்த தினமாக இந்த தினம் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாமல் முதன் முதலாக அவர் பேசிய போது அதற்கான தொடர்பு என்பது வீட்டுக்குள்ளேயே அமைக்கப்பட்டது. இது வீட்டுக்கு வெளியே தொடர்புகள் இணைக்கப்பட்டு இருவரும் பேசி இருவரும் கேட்கும் விதமாக தொலைபேசியினுடைய பயன்பாடானது முன்னேறிய தினம் இன்றைய தினம். அதே போல 1930 டிரான்ஸ்கான்டினென்டல் என்று சொல்லுகின்ற வகையிலே கண்டங்களுக்கு இடையிலே விமான போக்குவரத்து ஒரு பெண் விமானியாலே நிகழ்த்தப்பட்ட தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த லாரா எங்கல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சாதனை பெண் விமானி இந்த அரிய முயற்சியை அனாயாசமாக நிகழ்த்தி காட்டினார். 17,000 miles வானத்திலே பறந்து சாதனை படைத்த பெண் விமானி, வட மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களுக்கு இடையிலே பறந்த முதல் பெண் விமானி, இப்படி 5க்கும் மேற்பட்ட சாதனைகளை நிகழ்த்தி காட்டிய பெருமை லாரா எங்கல்ஸ் அவர்களுக்கு உண்டு. அதே போல 1946 எலக்ட்ரிக் பிளாங்கெட் என்று அழைக்கப்படுகின்ற மின்னணு ஆற்றலாலே இயங்கக்கூடிய போர்வை, உறங்கும் போது ஒரு கதகதப்பான உணர்வை செயற்கையாக ஏற்படுத்தி தரக்கூடியது. அப்படிப்பட்ட உஷ்ணநிலை என்பது கட்டாயம் அவசியம் என்கிற சூழலில் இருக்கக்கூடிய நிறைய நோயாளிகளுக்கு இந்த கண்டுபிடிப்பானது இன்றைக்கும் கூட பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு மின்னணு போர்வை முதன் முதலாக தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1947 இரண்டு வாகனங்களுக்கு இடையிலே தொலைபேசி இணைப்பானது இணைக்கப்பட்டு அதிலே உரையாடல் நிகழ்த்தப்பட்ட தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கின்ற ஒரு விமானம், சாலையிலே நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கார், இந்த இரண்டுக்கும் இடையிலே தொலைபேசி உரையாடலானது இன்றைய தினத்திலே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக விளங்கக்கூடிய இது போன்ற பல விஷயங்கள் முதன் முதலாக இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வருங்காலத்தை வளமாக்கக்கூடிய பல அற்புதமான ஆரம்பங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்த்துவங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், பிராட் டு யூ பை ஜாய் அலுகாஸ். ஜாய் அலுகாஸ்ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்களினுடைய த ஓல்டு மேன் அண்ட் த சீ என்கிற புத்தகத்திலே ஒரு வாக்கியம் வரும். மனிதனை தோற்கடிக்க பல முயற்சிகள் நடக்கலாம், ஆனால் மனிதர்கள் தோல்வியடைவதற்காக படைக்கப்படவில்லை என்று. மேலோட்டமாக பார்க்கும்பொழுது இதை நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பல மனிதர்கள் இந்த உலகத்திலே தோல்வி அடைகிறார்கள். என் நாமுமே கூட சில முயற்சிகளிலே தோல்வி அடைந்திருக்கிறோம். ஆனால் எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் தோற்பதற்காக படைக்கப்படவில்லை என்று. இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், உண்மையில் மனிதர்களாலே வெற்றி பெற முடியும். அவர்களினுடைய எல்லா நோக்கத்திலும் அவர்களாலே வெற்றி பெற முடியும். நோக்கம் என்பது பல படிநிலைகளை கொண்டது. இதிலே ஒரு சில படிநிலைகளிலே தோல்வி ஏற்பட்டாலும் அதை கடந்து அடுத்தடுத்த படிநிலைகளிலே தீவிரமாக முயற்சித்து வெற்றி பெற்று நாம் நகர்ந்து கொண்டே இருக்கும் போது ஒட்டுமொத்தமாக ஒரு நோக்கம் வெற்றி பெறும். அப்படிப்பட்ட ஒரு நிலையான உயர்ந்த வெற்றியை மனிதர்களால் கண்டிப்பாக பெற முடியும். அப்படி என்றால் சிலர் ஏன் தோற்று விடுகிறார்கள்? ஏனென்றால் தோல்வியை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், தாங்கள் தோற்றதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இந்தியாவைச் சேர்ந்த ஒரு வில்வித்தை வீராங்கனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவருக்கு இரண்டு கைகளுமே கிடையாது. தன் கால்களிலே வில்லை பிடித்துக் கொள்ளுகிறார். தன் உதடுகளாலே அம்பை பிடித்து இழுத்து மிகச்சரியாக செலுத்தி சாதனை வெற்றி படைக்கிறார். இன்னும் எத்தனை எத்தனையோ விளையாட்டு வீரர்கள், குறிப்பாக பாராலிம்பிக் போட்டிகளிலே பாருங்கள், எத்தனை தீரத்தோடு அவர்கள் விளையாடி சாதனைகள் படைக்கிறார்கள். என்னால் முடியாது என்று ஒருவர் சொல்வதை நான் செய்து முடிக்கிறேன் என்று ஒருவர் செய்து காட்டுகிறார். முடியும் என்று அவர் நம்புவதை இவர் நம்பவில்லை, ஆகவே இவரால் அதை செய்ய முடியவில்லை. ஆகவே தோல்வி என்பது நாம மனதிலே ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு கற்பனை தான். நீங்கள் வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் நிச்சயமாக அந்த நோக்கத்தை உங்களாலே வெல்ல முடியும். அதற்குரிய அத்தனை ஆற்றலோடும் எல்லா மனிதர்களுமே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வெற்றியா தோல்வியா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்குரிய அத்தனை சாதகமான அம்சங்களும் இறைவனாலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை சரியாக கண்டறிந்து பயன்படுத்திக் கொண்டு முழு நம்பிக்கையோடு நாம் நினைத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த நம்பிக்கையோடு, இந்த உறுதியோடு நாம் எதிர்கொள்ளக்கூடிய உன்னதமான நாளாக அமையட்டும் இந்த நாள் நம் அனைவருக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம், தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: ஏ வாடு வாடு வாடு வாடு வாடு வாடு நீ நடத்த எட்டாம் சேர்ற வர்ற நிக்க.

வானவில் உரசியே போனதும் இந்த காக்கையும் மயில் என மாறியது. என்ன கற்பனை இல்லையா, அவ்வளவு அழகான ஒரு பாட்டு. அதோட பிக்சரைசேஷனுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். லைக் வெல் அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம்னு சொல்லலாம். இயக்குனர் சங்கர் என்னெல்லாமோ யோசிப்பாரு வித்தியாசம்.

0: 4.4 தமிழ் எஃப்எம்ல கூட நாங்கள் எல்லாம் தயாராகிட்டு இருக்கோம் உங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் விசிட் பண்ணுறதுக்காக. ஸோ குலுவெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி வைப்பீங்களாம், சரியா? ஸோ அனுப்பி வைங்க, நம்ம டீம் வந்து பார்த்து செலக்டட் ஹவுசஸுக்கு வழக்கம் போல் நாங்கள் வருவோம். அதுதான் இப்பொழுதுக்கு பிளான். ஸோ நவராத்திரி, நவராத்திரிக்கு அப்புறம் தீபாவளி, அண்ட் தென் தீபாவளிக்கு அப்புறம் வேறு என்ன வரும், கிறிஸ்மஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஆரம்பித்து பொங்கல் வரும், உடனே வந்து புனித ரமதான் மாதம் வரும். இனி அடுத்தடுத்து இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்க்கான டைம் தான். ஸோ எஸ் வி ஜஸ்ட் கெட் நாட் வெயிட், அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கும் வந்து நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கோம்னு நம்புகிறேன். இல்லைனா பரவாயில்ல, விடுங்க, இந்த வீக்கெண்ட் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த வாரம் ஒரு நல்ல ஒரு ஹோப்போட எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போமா, சரியா? ஒரு ஏற்றம் வந்தாலும் ஒரு இறக்கம் வரும், இறங்கினா ஏறத்தானே வேணும். அதனால் போவோம், அண்ட் ஹாப்பி ஃப்ரைடே கைஸ். வீக்கெண்ட் வந்தாச்சு, ரோடெல்லாம் வந்து காலியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது, அட்லீஸ்ட் நான் வரும்பொழுது. பட் அஃப்கோர்ஸ் மேஜர் ரோஸில் வந்து டிராஃபிக் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பட் ஃபார் நவ் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் எல்ஐகே, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து பட்டுமா, அதுக்கப்புறம் ராஜா ராணியிலிருந்து சில்லன ஒரு மழை துளின்னு உங்களுக்கு வரிசையாக பியூட்டிஃபுல் சாங்ஸ் ப்ளே பண்ண போறேன்னா நீங்கள் வந்து அதை கேட்டுட்டே ஜாலியாக டிரைவ் பண்ணுவீங்களாம், சரியா? அண்ட் எப்பவும் போல எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, எங்கிருந்து நான் பேசுறதை கேட்குறீங்கன்ட்டு, சரியா? ஆர்ஜி கீர்த்தனா, KIRTHANA, இதுதான் என்னோட ஸ்பெல்லிங். ஸோ எங்கிருந்து நீங்கள் வந்து கேட்குறீங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க இன்ஸ்டாகிராம் வழியாக. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ அண்டில் 11 AM. குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி ஃப்ரைடே.
1: Back to back. Brought to you by Malabar Golden Diamonds. In the festive season, Malabar Golden Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும்போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: என்ன நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர். Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhsல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா UAE update
1: brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: Alright, நம்ம துபாயினுடைய அடுத்த winter attraction is officially open. துபாயோட Miracle Garden அவங்களோட 15th seasonக்காக ஓபன் பண்ணியாச்சு. அதுவும் வந்து ஆக்சுவலி அவங்க பிளான் பண்ண டேட் வந்து இதுக்கு முன்னாடியா சரியா நேற்றுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆஃபிஷியலி. பட் வெதர் வந்து கன்யூசிவாக இல்லைங்கிற அந்த காரணத்தினால கொஞ்சம் நாங்கள் டிலே பண்ணிட்டோம். விவ் டிலேட் பை அ கப்புள் ஆஃப் வீக்ஸ். ஆனால் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல இல்லை, இந்த பர்த்டே அன்னைக்கு யாராவது போறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி கொடுக்கறது, அண்ட் தென் அவங்க கூட வர ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது, அப்புறம் யூஏ ரெசிடென்ஸ் வித் அ வேலிட் எமிரேட்ஸ் ஐடிக்கு வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் கிடைக்கிறதுன்னு சொல்லி இந்த டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. மிரக்கிள் கார்டனுக்கே உரிய ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் அது எல்லாமும் இந்த வருஷம் இந்த சீசன்லையும் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதனால நீங்கள் வந்தால் மட்டும் போதும், வந்து என்ஜாய் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லி நம்ம மிரக்கிள் கார்டனுடைய குரூப் சிஇஓ அவர் பேசியிருக்காரு. அதனால போய் பாருங்க, 15th சீசனுக்காக அவங்களுடைய ஃபேமஸான ஃப்ளாரல் டிஸ்பிளேஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கு, அண்ட் புது புது தீம்ஸ்லையும் வந்து இந்த தடவை இந்த ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் பாருங்க. ஓகே, ரொம்ப அழகாக வந்து இந்த தடவை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல தான் ஒரு சில இந்த ப்ரொமோஷனல் ஃப்ரீ டிக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால டு நோ எவ்ரி திங் அபவுட் இந்த சீசன்ல என்னெல்லாம் புதுசாக இருக்கு, என்னெல்லாம் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் இருக்குன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வெப்சைட்டை பார்த்தா பெட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் நல்லா இருக்கும் வெதர் கண்டிஷன்ஸ். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிளசண்டான வெதர்ல இத்தனை கோடி பூக்களுக்கு நடுவில் டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது எவ்வளோ ட்ரீமியா இருக்கும்ல. அதனால பாருங்க, இப்போ பூக்கள் எல்லாமும் நல்லா மலர ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அண்ட் இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த இந்த சீசனுடைய பிக்கெஸ்ட் சேஞ்சே ஒரு ஒரு வாரமும் வந்து டிஃப்ரெண்ட் தீம்ஸ்ல வந்து செலிப்ரேஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஒரே மாதிரி ஜஸ்ட் பூக்கள் மட்டும் இல்லாம இப்போ வார வாரம் வந்து தீம் செலிப்ரேஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ தட் ஃபேமிலிஸ் அண்ட் யூனோ ரெசிடென்ஸ் எல்லாருமா சந்தோஷமா ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை வந்து பூ தானே பார்த்தாச்சு, போட்டோ எடுத்தாச்சு, ரீல் எடுத்தாச்சுன்னு போகாம நீங்க வந்து வரத்துக்கு வி ஆக்சுவலி ஹாவ் அ ரீசன் ஃபார் யூ டு விசிட் அகேன் அண்ட் அகேன்ங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் அவங்களோட வெப்சைட்டையும் செக் பண்ணிட்டு போங்க. அண்ட் கரெக்டாக நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேறு, நாளைக்கு சனிக்கிழமை. வெதரும் வந்து நல்லா தான் இருக்குது, ஹியூமிடிட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ வை டோன்ட் யூ பிளான் அ விசிட்?
1: இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தியா, தலைவர் சாங் ஆஃப் தியா.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan. Yeah.

0: brought to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama. Tamil 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்
3: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வயசஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
4: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர், ம், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
7: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till

0: 10:44 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். காலை பொழுது எப்படி இருக்கு, ரோட்ல டிராபிக் எப்படி இருக்கு பாத்துடலாமா? டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jeture maadham verum 999 mudal anubhavithu oti chellungal
2: vaata naanga cover pandrom alladhu 0% interest matrum 1 million kilometer warranty perunga.
0: ஓகே, டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக் இருக்கத்தான் செய்கிறது. ஃப்ரைடே மாதிரி தெரியல எனக்கு இப்போ மேப் பார்க்கும்பொழுது. 311 டிராஃபிக், E11 டிராஃபிக் அண்ட் ஒரு கிராஷ் வேற எனக்கு தெரியுது. எங்கே தெரியுமா? ஐ திங்க் இது வந்து ஏர்போர்ட் ரோடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏர்போர்ட் ரோடில் வந்து ஒரு கிராஷ் ஒன்றா இருக்கு. அண்ட் ஸ்லோவிங் டிராஃபிக்கும் நல்லாவே பார்க்க முடியுது. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி ரெண்டு கிராஷஸ் எனக்கு தெரியுது. ஸோ ஏர்போர்ட் ரோடில் வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் இதுதான். அண்ட் வேற எங்கே தெர் இஸ் நத்திங் எல்ஸ் அன்யூஷுவல். நம்ம துபாய் லைன் ரோடில் கொஞ்சம் டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. துபாய் லைன் ரோட்லனா ஊத் மேத்தா ரோடில், ஆக்சுவலி துபாய் லைன் ரோடில் ஜதப் சைட்லலாம் எதுவுமே இல்லை, இட்ஸ் ஆல் ஃப்ரீ. கொஞ்சம் நீங்கள் ஃபர்தர் போனீங்கன்னா அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, அங்கே வந்து டுவர்ட்ஸ் துபாய் டைரெக்ஷனில் டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஓ, இந்த பக்கம் ஹவு டிட் ஐ மிஸ் அல்கேல்? அல்கேல் என்னது இவ்வளவு டிராஃபிக்காக இருக்குது? நம்ம எங்கே தெரியுமா எக்ஸாக்டாக நான் சொல்லணும்னா, பிஸ்னஸ் பேலேருந்து ஆரம்பித்து அந்த சைட்லேருந்து நம்ம துபாய் ஹில்ஸ் எஸ்டேட் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா டிராஃபிக் கண்டிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. யா, என்னன்னு தெரியல, என்ன ரீசன்னு தெரியல, பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி அன்யூஷுவல். இங்கே இவ்வளவு ஸ்லோ மூவிங் டிராஃபிக் ப்ளஸ் கண்டிஷன் வழக்கமாக இருக்காது, ஆனால் இப்போ இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. அண்ட் 311லேயும் ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது என்னால். இது வந்து அல்வர்கா ஒன் சைடில். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜராக இப்போதைக்கு மேப்பில் தெரியக்கூடிய டிராஃபிக் கண்டிஷன். ஸோ டிரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jeture maadham verum 999 mudal anubhavithu oti chellungal
2: vaata naanga cover pandrom alladhu 0% interest matrum 1 million kilometer warranty perunga.
0: Miracle Garden open paniyaachu. Nama Global Village oda ticket rates alla kuda sollirukanga inda 31st season la Global Village la evlo dirhams ku nama tickets vaanga porom appdin solli paatha weekdays la 25 dirhams um weekends la that is Friday to Sunday 30 dirhams agum irukum abingiradha therivichirukanga. That is weekends and on public holidays 5 dirhams நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மற்ற நாட்களில் வந்து 25 திரும்ஸாக இருக்குன்ட்ருக்காங்க. ஸோ போன வருஷம் மாதிரியே தான் வந்து டிக்கெட் ரேட் சேமாக இருக்குது. பட் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா, டிக்கெட்ஸ் நீங்கள் வந்து சண்டே வாங்கக்கூடிய டிக்கெட்ஸுக்கும் வீக்கெண்ட் ரேட்ஸ் வந்து பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சண்டே டு தேர்ஸ்டே இருந்தது, ஆனால் வீக் டே டிக்கெட் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் அடுத்ததான் யாருக்கு என்ன பாட்டு வேணும், 800-8940 நீங்கள் கால் பண்ணி நல்ல ஒரு பாட்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்காக அந்த பாட்டு ப்ளே பண்ணி ஹாப்பி வீக்கெண்டும் சொல்லுவேன். ஹலோ, குட் மார்னிங்.
3: ஹாய், குட் மார்னிங். கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: என் பேர் அருளுங்க, சிலிகான் வாய்ஸ்.
0: அருள் ஃப்ரம் சிலிக்கன் ஓஎஸ்எஸ், நம்ம ஏரியா.
3: நீங்க துபாய் லேண்ட்ல தானே
0: இருக்கீங்க? துபாய் லேண்ட். ஆமா, துபாய் லேண்ட் சிலிக்கன் ஓஎஸ்எஸ்லாம் பக்கம் பக்கம் தானே நமக்கு.
3: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, என்ன பாட்டு வேணும் அருள்?
3: பொன்னி நதி பாக்கணும்.
0: பொன்னி நதி, பொன்னியின் செல்வன் படத்துல இருந்தா?
3: ஆமாங்க. வெங்கட்ராஜ், தினேஷ், ராஜா இருக்காப்ல.
0: அப்படியா? தினேஷ், வெங்கட்ராஜ் அண்ட் ராஜா. எல்லாருக்கும் ஹாய். இப்ப யாரெல்லாம் கேட்டுங்களோ எல்லாருக்கும் ஹாய். ஓகே, சரி. வீக்கெண்ட் வந்தாச்சா? லீவா? என்ன பிளான் உங்களுக்கு?
3: எட்டு மணிக்கு பாட்டு போடுங்க, பஞ்சரிக்கணும் போய்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: 89.4 தமிழ் எஃப்எம்.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
5: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: ஹலோ அபுதாபி மக்களே,
7: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமாக்க ரெடியா? தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
6: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
7: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப். Call 056-357-9474.
8: நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ் சொன்ன?
7: ஆமா, தீபா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ். டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர். டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
8: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
7: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
6: ஆஃபர் வேலிட் until 11th October only at Bima Jewelers, Lulu Mbuvela Sharjah, Lulu Albarsha Dubai and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now. This annual offer won't come again. TNC apply.
4: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eliti lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
9: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour.
4: Chillax song of the hour.
9: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought you by
1: ALD Sana Garden 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
0: Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: மதுராந்தகம் தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தாராபுரத்தில் தாவைக்கா அதிமுக இடையே கடும் போட்டி இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மதுராந்தகம் தொகுதியில் தாவிக்கா தொடர்ந்தும் முன்னிலை பெற்றுள்ளது. 7,398 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவிக்கா வேட்பாளர் மரகதம் குமரவேல் முன்னிலையில் உள்ளார். இதேவேளை திமுக வேட்பாளர் பரந்தாமன் 6,006 வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார். மூன்றாவது இடத்தில் அதிமுகவின் கணிதா சம்பத் 4,301 வாக்குகளுடன் உள்ளார். தாராபுரம் தொகுதியில் தாவைக்க அதிமுக இடையே கடும் போட்டி நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. திமுகவை காட்டிலும் 1,392 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவைக்க முன்னிலை பெற்றுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தின் தாராபுரம் நந்திகிராம் தொகுதியில் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: ஏர் இண்டியா மற்றும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் உள்நாட்டு மற்றும் குறிப்பிட்ட சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை உயர்த்தியுள்ளன. இதேவேளை ஆகாசா ஏர் நிறுவனமும் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துகின்றது. எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து இந்த கட்டண மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் குறிப்பிட்ட விமானங்களின் பயண கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த முடிவுகள் இண்டிகோ நிறுவனம் சமீபத்தில் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை உயர்த்தியதை தொடர்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. விமான நிறுவனங்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் விமான எரிபொருள் விலையால் கடும் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன. விமான நிறுவனங்களின் செயற்பாட்டுச் செலவில் விமான எரிபொருளான ADF முக்கிய பங்கு வகிக்கின்றது. இதனால் எரிபொருள் விலை உயர்வு விமான நிறுவனங்களின் செலவினங்களில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் பயணிகளுக்கான கட்டணங்களையும் அதிகரிக்கச் செய்கின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. சபாநாயகருக்கு எதிராக 49 குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வரைவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்ற நடைமுறையை கையாளும் போது சபாநாயகர் பின்பற்றிய சார்பு நிலை மற்றும் ஜனநாயகத்துக்கு முரணான செயற்பாடுகள் காரணமாக அவர் அந்த பதவிக்கு தகுதியற்றவர் என குற்றஞ்சாட்டியை எதிர்க்கட்சியினரால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுகின்றது. தமது கட்சி இதற்கு முன்னர் சமர்ப்பித்த சிறப்புரிமை பிரச்சினைகள் மற்றும் பிரேரணைகளை எவ்வித நியாயமான காரணமும் இன்றி சபாநாயகர் நிராகரித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியும் குற்றம் சுமத்தியுள்ளது. பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் அதில் முதல் கையெழுத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இட்டார். ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ரயில் இணைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இரு நாடுகளுக்கும் இடையிலான போக்குவரத்து மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ரியாதில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க முதலீட்டு அமைச்சர் முகமது ஹசன் அல் சுவாய்தி மற்றும் சவுதி எரிசக்தி மற்றும் தொழில் மற்றும் கனிம வளங்கள் அமைச்சர் இளவரசர் அப்துல் அசீஸ் பின் சல்மான் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே சரக்குகள் மற்றும் பொருட்களை ரயில் மூலம் கொண்டு செல்வதற்கான இணைப்பு மேம்படுத்தப்படும். ரயில் இணைப்புக்கான தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் மின்சார இணைப்பு, மின்சார பரிமாற்றம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான ஒத்துழைப்பும் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. எதிர்வரும் நவம்பர் 3 நடைபெறவுள்ள அமெரிக்க இடைக்கால தேர்தலுக்கு முன்பு ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்படாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமெரிக்கா தற்போது ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக அமெரிக்கா புதிய தாக்குதல் நடத்தலாம் என்ற செய்திகள் வெளியானதை தொடர்ந்து எண்ணெய் விலை உயர்ந்த நிலையில் டிரம்பின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரான் மீது தொடர்ந்தும் பொருளாதார மற்றும் ராணுவ அழுத்தம் நீடிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய குடியரசான ஈரானுடன் நாங்கள் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். எனினும் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை டொனால்ட் டிரம்ப் வெளியிடவில்லை.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: நியூசிலாந்து அணியின் முன்னணி வீரர்களான மார்க் சாப்மன் மற்றும் ஜாக் ஃபில்கர்ஸ் இந்தியாவுக்கு எதிரான சொந்த மண்ணில் நடைபெறவுள்ள 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இருந்து காயம் காரணமாக விலகியுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக ஜோஷ் கிளாசன் மற்றும் பிளா டிக்ன அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் நடைபெற்ற ஐரோப்பிய T20 பிரிமியர் லீக் தொடரின் போது சாப்மனுக்கு இடது தொடை தசையில் காயம் ஏற்பட்டது. அவர் இன்னும் முழுமையாக குணமடையாததால் இந்தியாவுக்கு எதிரான T20 தொடரில் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சமீபத்தில் கான்பெரி அணியின் பயிற்சியின் போது ஃபாக்ஸின் வலது இடுப்பு தசையில் காயம் ஏற்பட்டது. அவர் மீண்டும் போட்டிகளில் விளையாடுவதற்கான காலக்கெடு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று நியூசிலாந்து கிரிக்கெட் தெரிவித்துள்ளது. இதேவேளை சாப்மன் இந்தியாவுக்கு எதிரான T20 தொடருக்கு பிறகு நடைபெறும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடும் அளவுக்கு தயாராகி விடுவார் என்று நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது.
4: Business update. Business update. Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: உலக சந்தையில் எண்ணெய் விலை மீண்டும் சரிவை சந்தித்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.16% சரிந்து 90.43 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1.33% சரிந்து 102.9 டாலராக உள்ளது. இதனிடையே உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1.15% உயர்ந்து 4179.08 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலை 1.75% உயர்ந்து 60.19 டாலராக உள்ளது.
4: Business update. Brought to you by
6: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update.
7: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தற்போதைய வெப்பநிலை பருவகால சராசரியை விட சுமார் 3-4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருப்பதாக எமிரேட்ஸ் வானியல் சங்கத்தின் தலைவர் இப்ராஹிம் அல் ஜர்வான் தெரிவித்துள்ளார். குளிர்

0: வெப்பம் நீடிப்பதாகவும் அல் ஜர்வான் மேலும் தெரிவித்தார். இன்று உள்ளக பிராந்தியங்களில் 36 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: தமிழ் 89.4

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமாம். ஸோ பயங்கர பரபரப்பாக இந்த இடைத்தேர்தல் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏற இறங்க அப்பா அப்பா அப்பா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம், திமுகவை காட்டிலும் 2000 தாராபுரத்தில் வந்து அதிமுக முன்னிலை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது அப்படி மாறிட்டே இருக்குது. டேபிள்ஸ் டேர்ன் ஆகுமா என்ன ஏது அப்படின்னு பார்க்கணும். மதுராந்தகம் இடைத்தேர்தலில் வந்து தாவேக முன்னிலை இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அப்பப்போ அப்டேட்ஸும் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு நான். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் தெகிடியிலிருந்தும் வெந்து தணிந்தது காடு படங்கள்லேருந்தும் ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஆல் ரைட், இந்த ஷேர்ட் ஹவுசிங் பற்றினா ரெகுலேஷன்ஸ் நமக்கு இப்போ தெளிவாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஷேர்ட் ஹவுசிங் வந்து எந்தெந்த ஏரியாஸில் அலௌடாக இருக்குது, அண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எப்படி, இண்டிவிஜுவல் பில்டிங்ஸ்க்கு எப்படி, அண்ட் தென் வில்லாஸ்க்கு எப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு அதை பற்றியெல்லாம் பேசணும். இப்போது நம்ம துபாயில் எந்தெந்த ஏரியாஸில் ஷேர்ட் ஹவுசிங் இஸ் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. வர்ஷா 1 கராமாவில் கரெக்டாக நம்ம பார்க்கணும்னா. ஸோ இப்போதைக்கு 44 இடங்களில் நம்ம துபாயில் இந்த ஷேர்ட் ஹவுசிங்க்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதுலயுமே வந்து பார்த்தா ஒரு சில இடங்கள்ல டெசிக்னேட்டட் பார்ட்ஸ் அதுலயும் கொஞ்சம் கம்மியா வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் வந்து அலோவ் பண்றதா நம்ம துபாய் முனிசிபாலிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த துபாய் முனிசிபாலிட்டி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த ஏரியாஸ்ல அபுஹேல், அல்பர்ஷா, அல் ஹம்ரியா, மன்கூல், அல் ஜஃபீலியா, அல் ஹுதேபியா, அல் சத்வா, போர்ட் சாயித், ஹார்லின்ஸ் ஈஸ்ட், மம்சார், கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1, 2, 3, 4, 5 இந்த இடங்கள்ல இட் இஸ் அலவுட். அண்ட் இதே நம்ம அந்த டேரா அந்த சைட்லாம் நம்ம பார்த்தோம்னா அல் ராஸ், அதுக்கப்புறம் அல் பத்தீன், சப்கா, நைஃப், ரிக்கா, முத்தீனான்னு சொல்லி இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் லைக் கராமா, அப்புறம் ஊத் மேதா, ஜுமேரா 1, அல் பாதா அண்ட் சூக் கபீர், உம்ஹுரேர் 1 and 2 சொல்லி இந்த இடங்கள்லாம் நாங்கள் ஷேர்ட் ஹவுசிங் அலோவ் பண்ணுறோம்னு சொல்லி துபாய் முனிசிபாலிட்டி ஒரு ஃபைனல் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தந்த ஏரியாஸில் தான் நிறைய பேர் ஷேர்ட் அகாமடேஷன்ஸில் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு யூனோ பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படாமல் அவங்க அங்கங்கே அங்கங்கே தங்குற மாதிரியும் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ரெண்டு கேட்டகரிஸாக வந்து பிரிக்கிறாங்க, இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலி ஹவுசிங். அண்ட் ஒரு பர்டிகுலர் ரெசிடென்ஷியல் யூனிட்டை வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு தான் விட முடியும். இப்போ இண்டிவிஜுவல்ஸ்னால் இப்போ ஃபேமிலி இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய தனி நபர்களுக்குரிய இந்த பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் ஷேர்ட் அகாமடேஷன். இன்னொன்று வந்து ஃபேமிலி ஷேரிங் அகாமடேஷன். இப்படி தான் வந்து காலங்காலமாக இருந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். ஆனால் என்ன, ஒரே பில்டிங்கில் பார்த்தோன்னா சில யூனிட்ஸ் எல்லாம் பேச்சுலர்ஸ்க்கு விட்டுருப்பாங்க, சில யூனிட்ஸ் எல்லாம் வந்து ஃபேமிலி ஷேரிங்க்கு இருக்கும். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க போகிறது கிடையாது. இப்போ இண்டிவிஜுவல்ஸ் லைக் பேச்சுலர்ஸ் மட்டும் இருக்காங்கன்னா அந்த பில்டிங்கில் வந்து அவங்களுக்கான ஷேர்ட் ஹவுசிங்னா அவங்க மட்டும்தான் தங்க முடியும். இதே ஃபேமிலி ஷேர் பண்ணி தங்கக்கூடிய ஒரு ஷேர்ட் பில்டிங்னா அங்கே வந்து ஃபேமிலிஸ் மட்டும்தான் தங்க முடியும். இதில் மட்டும் அவங்க கொஞ்சம் கரெக்டாக இருக்காங்க. அண்ட் இது ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணக்கூடாது. அண்ட் அகேன் மினிமம் பெட்ரூம் ஏரியா ஒருத்தருக்கும் எவ்வளோ இருக்கணும், கிச்சன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும், டைனிங், லாண்ட்ரி, ரெக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லி இது எல்லாத்துக்குமே அவங்க ப்ராப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று கொண்டு வந்து ரெகுலேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இனிமேல் ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி ஷேர்ட் அகாமடேஷனாக ஆப்ரேட் பண்ணணும்னா அவங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து செப்டம்பர் 8, 2027 வரைக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அவங்க ஸ்டேட்டஸை. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை மீறி ஒர்க் பண்ணாங்கன்னா எனிவே பிட்வீன் 500 dirhams to 500,000 dirhams வரைக்கும் ஃபைன் விதிக்கப்படும்.
1: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: Back to back.
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.
2: Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த festive season-ஐ Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges-ilum மற்றும் diamond value-ilum 40% வரை ஆஃப் பெறுங்க.

கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரீஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: பி பேக் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட் சுக் அந்தேரா.
2: 5 மில்லியன் திர்ஹம்ஸ். மறுபடியுமா? நீங்க கேட்டது சரிதான். UAE லாட்டரியின் புத்தம் புதிய 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வெற்றியாளர் இந்த அக்டோபர் மாதத்தில்.
3: என்ன ஒரு அற்புதமான தருணம்! ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல டிரா நடக்குது. 5 மில்லியன் மற்றும் மாபெரும் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு.
2: இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA. For 18 and above only. Player I play responsibly. TNC supply.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
2: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: ஹவுஸ் யோர் ஃப்ரைடே கோயிங்? எப்படி போயிட்டு இருக்கு? 8:30 ஆச்சு இல்லையா? இன்னைக்கும் வந்து பிஸியான ஒரு வீக் டே தான். பட் என்ன, மத்தியானத்துக்கு மேல டிராஃபிக் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும், அதனால கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் இல்லையா? இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் வேற நான் பார்க்க மறந்துட்டேன். எஸ் எஸ் எஸ், சௌந்தர்யா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹாய் கீர்த்தனா, வெரி குட் மார்னிங், ஹாவ் அ ஹாப்பி டே, ஹாப்பி வீக்கெண்ட் அப்படின்னு. தேங்க்யூ, ஹாப்பி வீக்கெண்ட் டு யூ டூ. சுதாகர் குட் மார்னிங், ஹுமாயூன் குட் மார்னிங், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் வேற யாரு, அருண் ஃப்ரம் ராசல் ஹேமா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் வந்து ஹாய் எல்லாம் சொல்ல சொல்லியிருக்காரு. ஸ்பெஷலி அவருடைய காலீக் வந்து இன்னைக்கு 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாராம், காலீக் ஆண்டனி. ஸோ அவருக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. வாவ், தட்ஸ் கிரேட் இல்லை? எப்பவுமே ஒரு ஒரு புது விஷயத்தை வந்து நம்ம தொடங்கி ஒரு 1 வருஷம், இட் குட் பி எனி திங், ஒரு புது வேலையாக இருக்கலாம், ஒரு புது பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு புது இடத்துக்கு போனதாக இருக்கலாம், ஒரு புது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். So yeah, that's something very special. Sindhu message anapirukanga. Hi, good morning. Sharjaku vandute vacation mudinjathu adinte oru sandoshame illaye Sindhu, theriyudha? Yeah, of course vacation mudichittunda yaarukku dhaan happy ah irukum solunga, konja sugumada irukum, homesick ah irukum, enna pandrathu? Sarvanan message anapirukkaru. Hi, I'm Sarvanan from Tirupur, ipo na Abu Dhabi Airways la work pandren. Enoda brothers Subramaniam, Radhakrishnan, Venkateshan ivanga ellarum radio kelittu irupanga, so avangalukku ella hi solunga adinte. Okay, hi ellarkkum. குட் மார்னிங் கீர்த்தனா, விஷிங் யூ அண்ட் ஆல் த லிசனர்ஸ் அ வண்டர்ஃபுல் வீக்கெண்ட். இப்போ தான் நான் வந்து ரேடியோ கேட்க ஆரம்பிக்கிறேன்னு ஒரு 7:50 ரஞ்சித் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஆல்ரின் சாமியல், குட் மார்னிங், உங்களுக்கும் ஒரு பிளெஸ்ட் மார்னிங் அண்ட் கிரேட் வீக்கெண்ட் ஆகிய இருக்கட்டும். அப்புறம் வேறு யார், அரபிக்கில் வந்து பேர் வச்சிருக்காரு ப்ரொஃபைலில், அரபிக்கில் எழுதியிருக்காரு மதன்லால். ஓகே, ஹாப்பி வீக்கெண்ட் உங்களுக்கும் அனைவருக்கும், ஹாப்பி வீக்கெண்ட், ஹாப்பி வீக்கெண்ட். ஒருத்தர் வந்து யாருக்கு பர்த்டே மெசேஜ் அனுப்பியிருக்காரு, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் அன்பரசனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி நவீன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அன்பரசன், விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. சாங் டெடிகேஷன் கேட்டிருக்காரு உங்கள் ஃப்ரெண்ட், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் ப்ளே பண்ணுறதுக்கு. சரியா, சம்பத்குமார் குட் மார்னிங் டு யூ டூ, ஷேக் ஃபஹத் குட் மார்னிங், ஹாய் பிரதேஷ் குமார் குட் மார்னிங், அதுக்கப்புறம் வேறு யார், ஸ்ரீனிவாசன் குட் மார்னிங். ஓகே, தேங்க்யூ, ஃபைனலி வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ்லாம் நான் படிச்சிட்டேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் மெசேஜஸ். தாரமே தாரமே பாட்டு கடாரம் கொண்டான்லேருந்து, அதுக்கப்புறம் ஜெயிலர் 2லேருந்து 1 Sun 1 Moon பாட்டெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அண்ட் ஜெயிலர் 2க்கான எதிர்பார்ப்புகள் வேறு லெவலில் இருக்குது இல்லையா? ஸோ வர வாரம் வந்து ஜெயிலர் 2 ஸ்பெஷலாக உங்களுக்கு இன்னும் சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத நாங்கள் வர வாரம் சொல்கிறோம். பட் ஃபார் நவ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜெயிலர் 2 படம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருந்ததுனா டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். எங்ககிட்ட வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் இருக்குது. 15 ரிலீஸ் ஆகும் போது ஃபார்ஸ் ஃபிலிம் தான் இந்த படத்தை இங்கே நமக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ டிக்கெட்ஸ் வின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷோஸ் எல்லாம் கேளுங்க. நேற்று தான் ஒரு 3 பேருக்கு நான் வந்து கப்பல் பாஸ்லாம் கொடுத்தேன். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு வெரி ஃபியூ பாசஸ் தான் இருக்குது. ஸோ அந்த பாசஸ் வின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் எல்லா ஷோவையும் கேளுங்க. கேட்குற க்வெஸ்டனுக்கு ரைட்டான ஆன்சர் அனுப்பி பாசஸ் வின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.
1: Mercil Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
5: We'll be back after a short commercial break.
1: ஜெயிலர் 1 வெற்றியை தொடர்ந்து
6: என்ன கொண்டு தூணால நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
7: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபிஐ தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
8: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு. இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
9: ஹலோ அபுதாபி மக்களே,
10: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமாக்க ரெடியா? தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
11: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
10: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமா மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
12: மேடம் ஒரு நிமிஷம்.
13: எஸ்
12: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
13: நல்லா தெரியுமே.
12: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
13: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
12: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
13: எது, மதுவா?
12: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
13: ஓ மை காட், யார் அவரு?
12: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
13: டாம் இட்.
14: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
13: அடிங்க
7: மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
15: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
16: In association with
11: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
15: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
17: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour.
18: Golden Song of the Hour.
15: Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: 89.4. We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
4: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
5: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
4: என்னது, நிஜமாவா?
6: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG. கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: லூலு, வேர் தி வேர்ல்ட் கம்ஸ் டு ஷாப்.
8: என்ன பண்ணது, குனிஞ்சா நிமிர முடியலீங்க? நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
4: ஏன் பண்ண முடியாது?
9: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
10: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 0569681100.
11: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
12: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
13: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November. Mersal Morning brought to you by
14: ALD Sana Garden. 2.75 cents la verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
13: Co-sponsored by
14: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மதுராந்தகம் தொகுதியில் தாவைக்கா தொடர்ந்தும் முன்னிலையில் உள்ளது. தாவைக்கா வேட்பாளர் மரகதம் குமரவேல் 20,068 வாக்குகளுடன் முதலிடத்தில் நீடிக்கின்றார். திமுகவின் ஐ பரந்தாமன் 13,687 வாக்குகளுடன் உள்ளார். அதிமுகவின் கணிதா சம்பத் 11,442 வாக்குகளுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளார். தாராபுரம் தொகுதியில் அதிமுக தொடர்ந்தும் முன்னிலையில் உள்ளது. அதிமுக வேட்பாளர் கே பானுமதி 11,837 வாக்குகளுடன் முதலிடத்தில் நீடிக்கின்றார். தாவேக்கா வேட்பாளர் போ சத்யபாமா 11,358 வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார். திமுகவின் எஸ் சுகன்யா 9,846 வாக்குகளுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியை ஆளும் NR காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. அக்கட்சியின் அசோக் ஆனந்த் முதலிடத்தில் நீடிக்கின்றார். மேற்கு வங்கத்தின் நந்திகிராம் மற்றும் ரிஜிநகர் இடைத்தேர்தலில் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது. அசாம் நவ்கான் தொகுதியில் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் ரியாத் நகருக்கான தனது விமான சேவைகளை நாளை வரை ரத்து செய்வதற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு சூழ்நிலைகளே இந்த தீர்மானத்துக்கு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹூதி அமைப்பினரின் தாக்குதல்கள் காரணமாக உலகம் முழுவதிலும் இருந்த ரியாத் நகரை நோக்கிச் செல்லும் 300 மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியை ஆளும் NR காங்கிரஸ் கைப்பற்றியது. அந்த தொகுதியில் போட்டியிட்ட அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: தொழிலாளர்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை, சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மரக்கன்றுகள் நடும் பணிகள் மற்றும் இரத்த தான முகாம் என துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் கடந்த சில வாரங்களாக தனது சமூக நல பணிகளை அலுவலக வளாகத்துக்கு வெளியேயும் விரிவுபடுத்தியுள்ளது. துபாய் மற்றும் வடக்கு எமிரேட்ஸ் பகுதிகளில் இந்த சமூக நல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொடர்புடைய 2 பிரச்சார நடவடிக்கைகளின் கீழ் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: இந்தோனேஷியாவின் பல பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக காட்டு தீ பரவி வருகின்றது. இதனால் ஏற்பட்ட புகை அந்நாடு முழுவதும் பரவியதுடன் அண்டை நாடுகளான மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பிலிப்பீன்ஸையும் சென்றடைந்தது. இன்று சிங்கப்பூரில் ஃபார்முலா 1 கிராண்ட் பிரீ பந்தயம் தொடங்கியுள்ள நிலையில் அங்கு காற்று மாசுபாடு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: சீர ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இன்று 2 காலிறுதி ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. முதல் காலிறுதி ஆட்டத்தில் கின்வென் ஜெங் மற்றும் லீனா ஸ்வீட்டோலினா ஆகியோர் பல பரீட்சை நடத்தவுள்ளனர். இரண்டாவது காலிறுதி ஆட்டத்தில் லீஸ் மர்டன்ஸ் மற்றும் இகா ஸ்வியாடெக் ஆகியோர் பல பரீட்சை நடத்துகின்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவிலும் இன்று காலிறுதி ஆட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது. இதில் சுவே ஹேஷ் மற்றும் ஜெலினா ஜோடி ரீன் ரோட்லிஃபே அர்லீனா ஜோடியை எதிர்த்தாடவுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: தாராபுரத்தில் முன்னிலைக்கு முன்னணிக்கு வந்துள்ளது தாவேகா. ஆமாம், முன்னிலை தாராபுரம் மதுராந்தகம் இரண்டு இடங்கள்லையுமே வந்து தாவேகா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அண்ட் தாவேகா கட்சியினர் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ மதுராந்தகம் தாராபுரம் ரெண்டு இடங்கள்லையுமே வந்து தாவேகா முன்னிலை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. செய்திகள் எல்லாம் ஃபுல்லாக அதுதான் பார்க்க முடியுது. தாராபுரம் தொகுதியில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக தான் வந்து முன்னிலையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தாவேகா மீண்டும் முதலிடம் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது எஸ் தெரியுது, மக்களுடைய கொண்டாட்டம் எல்லாம் தெரியுது. அண்ட் ஒரு ஒரு முறையும் வந்து இல்லை, வாட்எவர் பி தி எலெக்ஷன், எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் இந்த நியூஸ் சேனல்ஸில் அவங்க பண்ணுற அந்த அனிமேஷன்ஸ் இருக்கே, அட அட அட, சோ ஃபனி சோ ஃபனி, அது வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம சிஎம் திரு விஜய் அவர்களுடைய அந்த அனிமேஷனும் வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும். சஹாரா சென்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டர்ல அங்கதான் வந்து அதிபயங்கரமான டிராபிக் வந்து ரொம்ப நேரமா எல்லாரும் லைக் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இன்னைக்கு E44 அல்கேல் JVC பக்கத்தில் ஒரு இன்சிடென்ட் வேற ஆகியிருந்தது கொஞ்ச நேரம் முன்னாடி. அதனால நம்ம பார்த்தோன்னா அங்கே அந்த இன்சிடென்ட்டோடைய இம்பாக்ட் வந்து ஷேக் முகமது பின் ஜாயத் ரோட் நியர் சிட்டி சென்டர் மேசம் வரைக்கும் எஃபெக்ட் ஆகியிருக்கிறது காட்டுது. அண்ட் ஷேக் முகமது பின் ஜாயத் ரோட் டுவர்ட்ஸ் அபுதாபியிலையும் பார்த்தோன்னா JVT சைடில் கொஞ்சம் டிலேஸ் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்படி முக்கியமான ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு பாரபட்சம் பார்க்காமல் வெள்ளிக்கிழமைன்னு கூட பார்க்காம டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது தெரியுது. அதில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா ஐம் சாரி, ஒன்றும் பண்ண முடியாது. டென்ஷன் ஆகாமல் ரெண்டு பாட்டும் கேளுங்க சரியா. சிங்கம்லேருந்தும் அமரன் படத்துலேருந்தும் உங்களுக்காக பிளே பண்ண போகிறேன். நான் மேரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தினா.
1: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும்போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 MGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: இப்போதான் வந்து ஒரு 2-3 டேஸ் முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து யூஏ டு இந்தியா பவுண்ட் ஃப்ளைட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ஹைக்ஸ் ஃபயர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூல் சர்சார்ஜ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற அந்த காரணத்தினால. அதோடையே நம்ம வந்து பார்த்தோன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்களும் வந்து அமீரகம் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அவங்க ஃப்ளை பண்ணக்கூடிய அந்த விமானங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய கட்டணங்கள் வந்து உயர்த்த போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 200 திரம்ஸ் ஆகுது, ஓகே நான் சொல்கிறது மினிமம், ஸோ 200 திரம்ஸ்க்கு மேலே வந்து ஒரு ரூட்க்கு நம்ம பார்த்தோம்னா கட்டண உயர்வை எதிர்பார்க்கலாம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கட்டண உயர்வு இன்னிலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு, அதனால பார்த்துக்கோங்க சரியா. அதுவும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லிஸ்ட் வேற கொடுத்துருக்காங்க, ரிவைஸ்ட் ஃபியூல் சர்சார்ஜ் ஆன் டொமெஸ்டிக் செக்டர்ஸ்ன்னு சொல்லி ஒன் வேக்கு அண்ட் இன்டர்நேஷனல் செக்டர்ஸ்க்கு ஒன் வே. ஸோ அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா வெஸ்ட் ஏஷியா மிடில் ஈஸ்டில் வந்து $55 அட்லீஸ்ட் நமக்கு சர்சார்ஜில் அதிகரிப்பு எதிர்பார்க்கலாம்ங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தோம்னா அக்டோபரில் ஒரு பிரேக் வரும், ஃபேமிலிஸ் எல்லாம் ஊருக்கெல்லாம் போவாங்க, அதுக்கு அடுத்தபடியாக விண்டர் பிரேக் வரும் இல்லையா. இனி அடுத்தடுத்து ட்ராவல் சீசன் தான், அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபெஸ்டிவ் சீசனுமாவும் இருக்குது. ஸோ பிட்வீன் யூஏ அண்ட் இந்தியா நிறைய மக்கள் அப்படி இப்படி பறந்து போயிட்டு வருவோம். நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, ஊருக்கு போயே ஆகணுங்கிற கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவழிக்கிறதுக்கும் தயாராக இருப்போம்.
0: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 MGCC TNC applied. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
3: என்ன இருக்க முடியாது.
2: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
5: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
4: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
6: ஜாயாலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
8: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
9: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலி மொழி பார்த்துட்டு இருக்க.
12: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
13: brought to you by
14: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
13: Mercel Morning brought to you by
15: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரிஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
13: Co-sponsored by
15: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.
3: Manjal vida, mana konjal vida, pandal vida, malar chindal vida, isayara varangala iru nenjangal koodum vida. Kalyanam kalyaname, tanga meenachi kalyaname.

0: brought to you by Basha Bai Biryani, Vasil Hub, Block 4, Karama.
1: Tamil 89.4.
2: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
3: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
2: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
4: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
1: We'll be back after a short commercial break.
6: நகைன வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட் சுக் அந்தேரா.
7: 5 மில்லியன் திர்ஹம்ஸ், மறுபடியுமா? நீங்க கேட்டது சரிதான். UAE லாட்டரியின் புத்தம் புதிய 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வெற்றியாளர் இந்த அக்டோபர் மாதத்தில்.
3: என்ன ஒரு அற்புதமான தருணம்! ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல டிரா நடக்குது. 5 மில்லியன் மற்றும் மாபெரும் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு.
7: இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.

0: 9:44 ஆக போது மெரிசில் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆச்சு, அக்டோபர் ஸ்கூல் பிரேக் எப்ப ஆரம்பிக்குதா? ஆரம்பிச்சாச்சா? ஸ்கூல் படிக்கிறவங்க யாரும் எங்க வீட்டுல இல்ல. பிளஸ் ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து எனக்கு க்ளோஸ் சர்க்கிள்ல இல்லங்கிறதுனால இல்ல, யூஸ்வலி எனக்கு இது மைண்ட்ல நிக்கவே நிக்காது. ஆமா, சோ எப்போ வந்து இந்த ஸ்கூல் பிரேக் ஆரம்பிக்குது, ஆரம்பிச்சிருச்சா? ஏன் கேக்குறேன்னா, இங்க அமீரகத்துல இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ், அதாவது நீங்கெல்லாம் தான் எல்லாரும் வந்து எங்க போக போறாங்க இந்த அக்டோபர் ஸ்கூல் பிரேக்குன்னு பார்த்தா, இந்த ஷார்ட்டர் ஹால் டெஸ்டினேஷன்ஸ் லைக் ஜார்ஜியா, அசர்பைஜான், மால்தீவ்ஸ்க்கெல்லாம் வந்து போற பிளான்லாம் இருக்காங்களா? அப்படியா? ஷார்ட் பிரேக் எல்லாம் வந்து யூஸ்வலி இந்தியாவுக்கு அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போயிட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களுக்கு போவாங்க, இல்லாட்டி இப்ப சாம வீட்லயே உட்காந்துக்குவாங்க இல்லையா. ஷார்ட் பிரேக்குங்கும்போது இப்போ எத்தனை நாள் வருது? மண்டே 12ஆம் தேதியில இருந்து வருதாமே. ஓகே, கரெக்ட், தெரிஞ்சிருச்சு. ஸோ மண்டே தட் இஸ் 12th அக்டோபர்ல இருந்து அக்டோபர் 16th வரைக்கும், சே என்ன ஒரு 1 வீக் வந்து, ஒரு 1 வீக் டு 5 டேஸ் டு 7 டேஸ் வந்து ஹாலிடேஸ் கிடைக்க போகுது. ஏன் இந்த 7 நாட்களுக்காக ஊருக்கெல்லாம் வந்து போவேண்டாம், அதுவும் இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் ஒட்டி இருக்கிறதுனால இந்தியா டிக்கெட்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கா, அதனால இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போகலாங்கிற மாதிரி பிளான்ல இருக்காங்களா. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், ஒரு பக்கம் இந்த ஷார்ட் ஹால் டெஸ்டினேஷன்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம உள்ளூருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஸ்டேகேஷன்ஸுக்கும் நிறைய பேர் போகிறதுக்காக பாக்குறாங்களா. இப்போ அதுவும் பார்த்தா 31% வந்து ஜம்ப் ஆயிருக்கான். போன வருஷத்து அக்டோபர் ஹாஃப் டேர்ம் பிரேக்ல வந்து புக் ஆன ஸ்டேகேஷன்ஸ் உடைய அந்த வால்யூமை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து இட் இஸ் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஃபேர் செக் நம்ம பார்த்தோம்னா, ஓகே, நாட் பேட். அக்டோபர் 9th-19th வரைக்கும், சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க துபாயிலிருந்து மும்பை போறீங்க ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வழியாக, அப்படின்னா ஒரு 1,140 திரும்ஸ் ஆக இருக்கு. இதே ஏர் அரேபியா வந்து பார்த்தோம்னா, துபாய் டு இஸ்தான்புல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகணுங்கும்பொழுது இஸ்தான்புல்கோ இல்லை வந்து டாஷ்கண்ட்கோ எல்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா, இட் கம்ஸ் சம்வேர் அரௌண்ட் 1,600-1,700 திரும்ஸ். அண்ட் நீங்க வந்து டிபிலிசி எல்லாம் போகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளை துபாய் வந்து அரௌண்ட் 1,800 திரம்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஏர் அரேபியா ஓட ஷார்ஜா லண்டன் ஃபேரும் கொடுத்துருக்காங்க 3,200 திரம்ஸ். இப்படி வெவ்வேறு இடங்கள் உங்களுடைய யூனோ டிராவல் டைமை பொறுத்து, உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் இங்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கீங்கன்னா, தீஸ் ஆர் த பாப்புலர் ரூட்ஸ், அதனால தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பாப்புலர் ரூட்ஸுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் என்ன, இப்போது திருப்பியும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்லைன்ஸான இண்டிகோவை தொடர்ந்து இப்போது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸும் வந்து அவங்களுடைய ஃபியூல் சர்சார்ஜோடைய இன்க்ரீஸ் அறிவிச்சிருக்காங்க. அதனால் அதோடைய பிஞ்ச் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். தனியாக ட்ராவல் பண்ணும்பொழுதே நமக்கு ஒரு 200-400 திரும்ஸுங்கும்பொழுது, இதே குடும்பமாக ஒரு 4 பேர் சேர்ந்து போனாங்கன்னா அதுவே எவ்வளோ ஜாஸ்தி ஆகும் இல்லையா. அதனால பெஸ்ட் சாய்ஸ் இந்த ஒரு வாரம் பேசாமல் வீட்லேயே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போல. நீங்கள் என்ன பண்ண போறீங்க, எங்கே போக போறீங்க, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ஸ் எல்லாம் இருக்கா?
1: For details, call 056-415-4242.

0: கொஞ்சம் முன்னாடி ஒரு கிராஷ் ஆயிருக்கு இந்த பக்கம் நம்ம சபிகள் பார்க்கலாம் இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரெச்ல டுவர்ட்ஸ் பர்துபாய் போகக்கூடிய டைரக்ஷன்ல ஒரு கிராஷ் ஆயிருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் வேற எங்க அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும் படியாக எதுவுமில்லை. ஆஸ் யூஷுவல் 311, 611 பேரூத் ஸ்ட்ரீட்டு, E11 எல்லா இடங்கள்லையும் வந்து வழக்கமாக இருக்கிற டிராஃபிக் தான் இருக்குது. பட் தேர் இஸ் நத்திங் அன்யூஷுவல். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே கிளியர் ஆகி அப்படி ஜாலியாக வந்து ஜிலு ஜிலுன்னு நீங்கள் டிரைவ் பண்ணுற மாதிரி ரோட் கண்டிஷன்ஸ் மாறிடும்னு நினைக்கிறேன். எனிவே, டிரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jeture மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT-ஐ நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.

0: கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும், துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிட்டர்ஜென்ட் அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyoti Labs.
1: Hey, look.
2: புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
3: காலர் வாட்ஸ்அப் 050-675-2828.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
0: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
9: Mercil Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
9: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் தாவிகா முன்னிலையில் உள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் தாவிகா வேட்பாளர் மரகதம் குமரவேல் 27,187 வாக்குகளுடன் முதலிடத்தில் உள்ளார். திமுகவின் ஐ பரந்தாமன் 18,371 வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார். அதிமுகவின் கணிதா சம்பத் 15,893 வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் உள்ளார். தாராபுரம் தொகுதியில் முன்னிலையில் இருந்த அதிமுக மீண்டும் பின்னடைவை சந்தித்தது. தாவிகா வேட்பாளர் போ சத்யபாமா 24,047 வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். அதிமுக வேட்பாளர் கே பானுமதி 21,935 வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார். திமுக வேட்பாளர் எஸ் சுகன்யா 19,972 வாக்குகளுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: அமெரிக்கா பல முன்னணி இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கிரீன் கார்டு பெறுவதற்கான PERM திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தடை விதித்துள்ளதை தொடர்ந்து காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் ஜெயராம் ரமேஷ் இன்று மத்திய அரசை விமர்சித்தார். அமெரிக்காவின் இந்த முடிவு இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களையும் அங்கு பணியாற்றும் இந்திய நிபுணர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடும் என்ற கவலை எழுந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் முதற் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்ச இன்று கொழும்பு தேசிய கண் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கண்ணில் ஏற்பட்டுள்ள நோய் நிலைமை காரணமாக நேற்று அவர் சிறைச்சாலை விசேட மருத்துவரிடம் காண்பிக்கப்பட்டார். இதன்போது வழங்கப்பட்ட மருத்துவ பரிந்துரைகளுக்கமைய தேசிய கண் மருத்துவமனையின் விசேட மருத்துவரிடம் அவரை ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் வெப்பநிலை குறையத் தொடங்கியுள்ள நிலையில் துபாய் மிராக்கிள் கார்டன் மீண்டும் பார்வையாளர்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. மிராக்கிள் குழுமத்தின் தலைவர் ஷேக் தயா பின் தஹனூன் பின் முகமது அல் நஹியான் 15 ஆண்டுகள் ஒன்றாக மலர்ந்தது என்ற கருப்பொருளின் கீழ் புதிய சீசனை நேற்று தொடங்கி வைத்தார். இந்த சீசன் 2027 மே 31 தேதி வரை நடைபெறவுள்ளது. தொடங்கப்பட்டதில் இருந்து ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு கருப்பொருளுடன் சிறப்பு நிகழ்வுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன.
1: உலகச் செய்திகள்.
2: முன்னாள் அமெரிக்க ராணுவ மேஜர் நிச்சால் ஹசனுக்கு துப்பாக்கிச்சூடு படை மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதை பொதுமக்கள் நேரடியாக பார்க்க முடியும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸ் தெரிவித்துள்ளார். 2009 ஆண்டு போர்ட் ஹூட் ராணுவ தளத்தில் ஆயுதமற்ற 13 அமெரிக்க ராணுவ வீரர்களை சுட்டுக் கொன்ற வழக்கில் நிச்சால் ஹசன் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டார். அவரது மரண தண்டனை நிறைவேற்றும் நிகழ்வு நேரலையாக ஒளிபரப்பப்படும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் BBCயிடம் தெரிவித்திருந்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான ஒரேயொரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இன்று தொடங்கி எதிர்வரும் 13 தேதி வரை இந்த போட்டி நடைபெறவுள்ளது. நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் முதலில் துடுப்பிடித்து ஆட தீர்மானித்ததுடன் சற்று முன்னர் வரை 5 பந்துகள் வீசப்பட்டுள்ள நிலையில் 3 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பங்களாதேஷ் அணிக்கு ஷர்மான் இஸ்லாம் மற்றும் தன்சீத் ஹசன் ஆகியோர் ஆரம்பம் வழங்கியுள்ளனர். ஆசிய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்ற இறக்கத்துடன் வர்த்தகத்தை முன்னெடுத்துள்ளன. செயற்கை நுண்ணறிவு துறையில் அதிகரித்து வரும் முதலீடுகள் குறித்த புதிய கவலைகள் தொழில்நுட்ப பங்குகளுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதேவேளை அமெரிக்க இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்போவதில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையும் குறைந்தது. செயற்கை நுண்ணறிவு துறையின் வளர்ச்சி வாய்ப்புகள் குறித்த நம்பிக்கை கடந்த சில வாரங்களாக தொழில்நுட்ப பங்குகளுக்கு புதிய ஊக்கத்தை அளித்து வருகின்றது.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982 weather update brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
2: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 42 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 34 டிகிரி செல்சியஸிலும், துபாய் உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமா மற்றும் ஷார்ஜாவில் 36 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அமீரகத்தில் தற்போதைய வெப்பநிலை பருவகால சராசரியை விட சுமார் 3-4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருப்பதாக எமிரேட்ஸ் வானியல் சங்கத்தின் தலைவர் இப்ராஹிம் அல் ஜர்வான் தெரிவித்துள்ளார். குளிர்காலத்தை நோக்கி வானிலை படிப்படியாக மேம்பட்டு வந்தாலும் அமீரகத்தில் வழக்கத்தை விட வெப்பமான சூழல் தொடர்ந்தும் நிலவுவதாக அவர் கூறியுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நவராத்திரி தான் வந்து துவங்க இருக்கு. இப்போ அடுத்து வர வாரம்லாம் அப்படி கலகலகலான்னு இருக்கும். உங்க வீடுகளுக்கெல்லாம் நாங்கெல்லாம் வருவோம் இல்லையா? ஏன்னா நவராத்திரி அப்படினாலே நீங்க இல்லாம எங்களுக்கு செலிப்ரேஷனே கிடையாது. ஒரு ஒரு வருஷமும் வந்து ரொம்ப அன்பா அழகாக உங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் எங்களை இன்வைட் பண்ணி உங்க வீட்டு கொலு எல்லாம் காமிச்சு சும்மா எல்லாம் இல்லாமல் நல்ல டேஸ்டியான ஸ்வீட்டோ சுண்டலோ சில பேர்லாம் வந்து யூவ் கான் பியாண்ட் தட் டின்னர்லாம் வேற எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அப்படி சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அண்ட் மோர் தென் எனி திங் உங்க அன்பால வந்து அப்படியே எங்களை திக்கு முக்காட வச்சிருக்கீங்க. அண்ட் நாங்களும் வந்து உங்களுக்காக சில பரிசுகளோட எல்லாம் வருவோம். அண்ட் அதே ட்ரெடிஷன் தான் இந்த வருஷமும் தொடரப்போகுது. ஆமாம், உங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் நாங்கள் நவராத்திரி கொண்டாடுறதுக்காக வரப்போகிறோம். உஜாலா டிட்டர்ஜென்ட் வழங்கும் 89.4 தமிழ் FM. உங்கள் வீடு நம்ம குழு ஆரம்பிக்க போகுது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த வீக்கெண்ட் ஐம் வெரி ஷுர் எல்லாம் பயங்கர பிஸியாக இருப்பீங்க. மேபி இன்றைக்கே சில பேர்லாம் சீக்கிரமாக வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கொலு செட் பண்ணுறதுக்கு பிளான்லாம் வச்சுருப்பீங்க. இன்றைக்கி நாளைக்கு கையில் பிடிக்க முடியாது கொலு வைக்கிறவங்களெல்லாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமை அழகாக உங்கள் வீட்டில் கொலு எல்லாம் வச்சதுக்கப்புறமா அழகாக ஃபோட்டோ எடுப்பீங்களே, அந்த ஃபோட்டோ எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனுப்பி வைங்க. 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம் டீடைல்ஸ், எந்த ஏரியா, உங்கள் கொலுவில் ஏதாவது ஸ்பெஷல் தீம் இந்த தடவை இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்கன்னா அது எல்லாத்தையுமா சேர்த்து அந்த ஃபோட்டோஸோடு எங்களுக்கு அனுப்பி வைங்க. அண்ட் நிறைய பேர் அனுப்புவீங்க. ஒரு ஒரு வருஷம் வந்து சில பேர் எங்கள் மேலே கொஞ்சம் லைட்டாக கோவம் எல்லாம் படுவீங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரவே இல்லை அப்படின்ட்டு. புரியுது, அன்பின் பேரில் தான் அந்த கோவம்னு புரியுது. இருந்தாலும் ப்ராக்டிகலி நம்மளால் இத்தனை வீடுகளுக்கு தான் போக முடியும்ன்ட்டு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ அதை தாண்டி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நீங்கள் அனுப்புங்க, நிச்சயமாக மேக்ஸிமம் வீடுகளுக்கு நாங்கள் வர பார்ப்போம். வரலன்னா வந்து கோச்சுக்காதீங்க, தேர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம். ஓகே, அதனால் அனுப்பி வைப்பீங்களா ஃபோட்டோஸை? அண்ட் நம்ம டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஓகே, இப்பொழுதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அழகாக குலுவெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க, சரியா? உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் நீங்கள் செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த குலு தீம் எல்லாம் பார்க்கறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கும். கை நிறைய பரிசுகளோடு உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறோம். இது உங்கள் வீடு நம்ம குலு, ப்ராட் டு யூ பை உஜாலா டிட்டர்ஜென்ட்.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டு. Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த festive season-ஐ Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry-in making charges-ilum மற்றும் diamond value-ilum 40% வரை off பெறுங்க.

மற்றும் பிரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: பல்லாயிரக்கணக்கான
2: அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
3: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
4: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
4: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
3: அச்சோ, கோல்ட் ரேட்டியா இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? வெயிட் பண்ணி தான் கோல்டு வாங்கலான்னு இருக்கேன். வெயிட் எல்லாம் பண்ண வேணாம், பீமா ஜுவல்லர்ஸ்ல இன்னைக்கு ஜுவல்லரிய புக் பண்ணி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
5: எப்படி?
3: ஜஸ்ட் 10% அட்வான்ஸ் பே பண்ணி ஜுவல்லரிய புக் பண்ணுங்க. 85,000 worth ஜுவல்லரி புக் பண்ணா 180 டைமண்ட் வவுச்சர், கூடவே டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல 50% ஆஃப், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல அப் டு 40% ஆஃப்.
6: செலிப்ரேட்

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Mercel Morning brought you by
2: ALD Sena Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.
3: ஏலே ஏலே ஏலே ஏலே

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங் சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. இப்போ எப்படி ஒரு ஒரு நாளும் வந்து ஸ்டாண்டர்டாக சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டாண்டர்டாக சிலதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இப்போ பார்த்தோன்னா ஸ்கேமில் வந்து நீங்கள் அடிபட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்டேட் ஒரு அந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்குற அளவுக்கு இப்போ ஸ்கேம்ஸ் வந்து பெருகிட்டே போகுது. நம்மளே வந்து எவ்வளோ தடவை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஸ்கேம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒரு எமிரேட்டினுடைய ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வந்து மக்களுடைய நலனை கருதி இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க கவனமாருங்க அப்படின்னு சொல்லி எத்தனை வார்னிங்ஸ் நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. அதில் இப்போ நம்ம பார்த்தோம்னா அபுதாபி போலீஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு இமெயில் பேமெண்ட் ஸ்கேம் பத்தி பிசினஸ் பண்றவங்களுக்கு இது வந்து நம்ம நார்மலா இருக்கிற ஒரு 9-to-5 ஜாப் போயிட்டு ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் எம்ப்ளாயர்ஸா இருக்கிறவங்க லைக் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு தான் வந்து முக்கியமா இது சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃப்ராட் குரூப் ஒன்று வந்து சுத்திட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா இப்போ நீங்க யார் கூட பிசினஸ் பண்றீங்களோ அதே லெஜிட்டிமேட்டான பிசினஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் பெனிஃபிஷரிஸோட பெயரை பயன்படுத்தி உங்ககிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கு என்னெல்லாமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு 100 பேர்கிட்ட நம்ம டார்கெட் பண்ணுவோம், குறி வைப்போம், யாராவது விழுந்துச்சுன்னா நமக்கு நல்லதுங்கிற மாதிரி டார்கெட் பண்ணது போய் இப்போ ப்ராப்பராக அவங்க டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பிஸ்னஸ்லேயும் வந்து யாரோட இன்வால்வாக இருக்காங்க, யார் கூட அவங்க வந்து அசோசியேட்டடாக இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி அவங்களுடைய பேரெல்லாம் வச்சு அதே மாதிரி பார்க்கறதுக்கு ஜஸ்ட்டு டிட்டோ அவங்கள மாதிரியே இருக்கிற பேரை வச்சு அக்கௌண்ட்டெல்லாம் வச்சு மக்கள்கிட்டருந்து பணம் பறிக்கக்கூடிய முயற்சியில் இருக்காங்களாமா. ஸோ கம்பெனிஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சாதாரணமான இமெயிலில் வந்துன்னா நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக இண்டிபெண்ட்டாக வெரிஃபை பண்ணணும் அண்ட் கன்சர்ன்ட் என்டிட்டியோட அஃபிஷியல் சேனல் வழியாக வந்திருக்கா என்ன எதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா டேக் ஆக்ஷன்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு ஒரு கம்பெனி இருக்கும்போது உங்களோட இன்டர்னல் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜரை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு இதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் கொஞ்சம் யூனோ ஷார்ப்பாக ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறவங்களா இருந்தால் பத்தாது. உங்களை சுற்றி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸும் அதே அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸோட ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட விழிப்புணர்வோடு இருக்கணும். அதனால எஸ்பெஷலி இந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இதை வந்து பார்த்துக்க சொல்லுங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று இந்த மாதிரி ஃப்ராட்லண்ட் அட்டெம்ட் வந்து நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா சஸ்பிஷியஸ் ஆன மெசேஜோ இல்லை காலோ ஏதாவது வந்ததுன்னா உடனடியாக நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து பணம் அனுப்புறது எதுவுமே பண்ணாதீங்க. எவ்ரி திங் கேன் வெயிட் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்கள் மைண்டை வந்து காம் டவுன் பண்ணிட்டு உண்மையாக போய்யான்னு பாருங்கள். அண்ட் இஃப் யூ சஸ்பெக்ட் சம்திங் ராங் நீங்கள் உடனடியாக அமான் சர்வீஸ்க்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். 800-2626 கால் பண்ணலாம், இல்லைனா வந்து 2828 எஸ்எம்எஸ் அனுப்பலாம், இல்லைனா adpolice.gov.ae அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: Golden song of the hour. Golden song of the hour. brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி lowest gold rateல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் valid till 7th November.
3: சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு.

0: We'll be back after a short commercial break.
1: What are you going to do? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா?
2: ஆமாங்க.
1: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
2: ஆமாங்க.
1: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
2: ஆமாங்க.
1: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
3: ஏன் பண்ண முடியாது?
4: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 0569689100.

0: ஆல் ரைட், மெரிசல் மார்னிங்ல இருந்து நானும் பை சொல்லிட்டு கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சு. ஆமா, ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே வந்து ஹாஃப் வே த்ரூ போயிட்டோம்ல, ஹாஃப் வே த்ரூ. ஆமா, இப்போ ஆல்ரெடி வந்து 11 பக்கம் ஆக போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஹாஃப் ஒர்க்கிங் டேயா இருக்கும். அண்ட் ரோட்ஸ் எல்லாம் மெயினாக வந்து காலியாக இருக்கும். ஃப்ரைடே மத்தியானத்துக்கு மேல இருந்தே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாலியாக டிரைவ் பண்ணலாம். ஓகே, ஸோ டிரைவ் சேஃப். அண்ட் இப்போ வரக்கூடிய வீக்கெண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் நம்ம பார்த்தோம்னா புது இடங்கள்லாம் மக்களால் நிரம்பி இருக்கும். அண்ட் மக்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னா தான் நமக்கும் அது சந்தோஷமும் கூட இல்லையா. நம்ம துபாய்க்கு வந்து முக்கியமாக டூரிஸ்ட் எல்லாம் இந்த வருஷம் நிறைய பேர் வருவாங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ பிஸியான சீசனுக்குள்ள நம்ம அடியெடுத்து வச்சாச்சு. இனி நோ லுக்கிங் பேக், அண்ட் தட்ஸ் வாட் வி வாண்ட். இல்லை, இனி அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு அப்படி பயங்கர பிஸியாக இருக்கும். ஒரு ஒரு வீக்கெண்டும் நாங்களும் பிஸியா இருப்போம், நீங்களும் பிஸியா இருப்பீங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து பிஸியா இருப்போம். அடிக்கடி நம்ம மீட் பண்ணிப்போம் நிறைய இவெண்ட்ஸ்ல, நிறைய நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லாத்துக்கும் நம்ம தயாராகும் சரியா. அண்ட் இது எல்லாத்துக்கும் நடுவில், இந்த ஓட்டத்துக்கு நடுவில் உங்க உடம்பு நீங்க கவனிச்சுக்க மறந்துடாதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. அண்ட் முக்கியமா சேஃபா டிரைவ் பண்ணுங்க. அண்ட் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் மறக்காம ஃபோன் பண்ணி பேசுங்க. அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து அம்மா அப்பாவோட கால்ஸோ இல்லை உங்க லவ்ட் ஒன்ஸோட கால்ஸோ வந்து தள்ளி போடாதீங்க. ப்ளீஸ் மேக் சம் டைம் அண்ட் டாக் டு தெம். ஏன்னா அவங்க தான் நமக்கு கடைசியில் எல்லாமே சரியா. ஸோ ஜஸ்ட் மறக்காமல் அவங்க கிட்ட பேசுங்க, டச்லேயே இருங்க. ஓகே, ஸோ உங்களுடைய வீக்கெண்ட் நல்லபடியாக போகட்டும். ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. அவ்வளோதான். மண்டே மார்னிங் 7 மணிக்கு மறுபடியும் மெரிசல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸில் எங்களோட கனெக்டடாக இருங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பும் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணுனாலும் நம்ம ஷோஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கலாம் சரியா. அடுத்ததாக மசாலா கேஃபே கேட்க போகிறீங்க, மது கூட கண்டினியூ பண்ணுங்க ஜாலியா. ஓகே, பை, ஹாப்பி வீக்கெண்ட்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamar FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் தவிக தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. மதுராந்தகத்தில் 10 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளதுடன் தாராபுரத்தில் 11 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளன. மதுராந்தகம் தொகுதியில் தவிக வேட்பாளர் மரகதம் குமரவேல் 34,862 வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார். திமுகவின் ஐ பரந்தாமன் 23,037 வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார். அதிமுகவின் கனிதா சம்பத் 19,592 வாக்குகளுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளார். தாராபுரம் தொகுதியில் முன்னிலையில் இருந்த அதிமுக பின்னடைவை சந்தித்துள்ளது. தவிக்கா வேட்பாளர் போ சத்யபாமா 24,047 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அதிமுக வேட்பாளர் கே பானுபதி 21,935 வாக்குகளையும் திமுக வேட்பாளர் எஸ் சுகன்யா 19,972 வாக்குகளையும் பெற்றுள்ளனர்.
2: இந்திய செய்திகள்.
3: ஃபிளை துபாய் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சார் இஸ்ரேலின் குடிமக்கள் வீரத்துக்கான அதிபர் விருதை பெறுகின்றார். இதனை இஸ்ரேலிய அதிபர் ஐசக் எர்சோக் அறிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 30 தேதி ஃபிளை துபாய் விமானத்தை கடத்த முயன்றதாக கூறப்படும் சம்பவத்தை தடுக்க உதவிய 6 இஸ்ரேலிய பயணிகளுக்கு இதே விருது வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது விமானத்தின் கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கும் விருது வழங்கப்பட உள்ளதாக இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் எர்சோக் அறிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் தலைவரும் அரசியல் ஆய்வாளருமான சி ஆ யோதிலிங்கம் காலமானார். நோய் நிலைமை காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழ் மக்களும் தமிழ் தேசமும் எதிர்கொண்ட பெரும் ஆபத்துக்களையும் எதிர்காலத்தில் வரவிருந்த அரசியல் அபாயங்களையும் முன்னறிந்து எச்சரிக்கும் ஆற்றல் கொண்ட சிந்தனையாளராக அவர் திகழ்ந்தார். ஆரம்பத்தில் ஆசிரியராகவும் பின்னர் சட்டத்தரணியாகவும் பணியாற்றிய அவர் மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை செயற்பட தூண்டுவதற்காக தனது பொதுப்பணியை முன்னெடுத்தார்.
2: அமீரக செய்திகள்.
3: இந்திய மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கீழ் இயங்கும் ஐயரபு அமீரக பள்ளி மாணவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் இடைக்கால விடுமுறை கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் வழக்கம்போல் வகுப்புகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும். இந்திய பள்ளிகள் ஏன் தொடர்ந்தும் செயற்படுகின்றன, மாணவர்களின் அடுத்த விடுமுறை எப்போது தொடங்கும் என்பது குறித்து பள்ளி முதல்வர்கள் விளக்கமளித்துள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர உதவ தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியானுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். போருக்கு முடிவு கட்ட உதவ தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதாக புட்டின் உறுதியளித்ததாக ரஷ்ய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. பங்களாதேஷ் மற்றும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பிரிஸ்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய மகளிர் அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் தூடப்படுத்த ஆடி வரும் பங்களாதேஷ் மகளிர் அணி சற்று முன்னர் வரை 48.2 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 163 ஓட்டங்களை பெற்றிருந்தது.
4: Business update. Business update. Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: உலக வர்த்தக அமைப்பு உலகளாவிய பொருட்கள் வர்த்தக வளர்ச்சிக்கான தனது கணிப்பை உயர்த்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பொருட்களுக்கான அதிகரித்த தேவை, அமெரிக்கா இஸ்ரேல் போரினால் ஈரானில் ஏற்பட்டுள்ள மோதல்களின் தாக்கத்தினால் ஏற்பட்ட வர்த்தக இடையூறுகளை ஈடுகட்ட இந்நடைமுறை உதவியுள்ளதாக உலக வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருட்கள் வர்த்தக அளவு எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வளர்ந்துள்ள நிலையில் 2026 அது 3.9% வளர்ச்சி அடையும் என்று தற்போது கணிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட்ட உலக வர்த்தக அமைப்பின் அடிப்படை கணிப்பில் இது 1.9% இருந்தது. 2027 உலக பொருட்கள் வர்த்தகம் 4.1% வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முந்தைய கணிப்பான 2.6% விட இது குறிப்பிடத்தக்க உயர்வாகும்.
6: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 42 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். பொதுவாக பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. ஃபுஜினாவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி ராசல்கைபாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: பேக் டு பேக்
1: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும்போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
4: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
4: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன். அன்னதங்கம் கோலு 2026 துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
7: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
8: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
9: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM. This hour of Masala Cafe is brought to you by
10: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருத்த

0: வெல்கம் வெல்கம் வெல்கம். அண்ட் நீங்க குழுவெல்லாம் வைக்க போறீங்களா இந்த வருஷம்? ஒருவேளை நீங்க குழு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நாங்க உங்க வீட்டை தேடி வர போறோம். ஸோ சீக்கிரமா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா முன்னுரிமை வழங்கப்படும். ஆல்சோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய நம்பர் 0502528940. இந்த நம்பருக்கு உங்க குழுவை போட்டோ எடுத்து நீங்க வந்து போட்டோவோ வீடியோவோ ஏதோ ஒன்று எடுத்து அழகா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேரு, எந்த எமிரேட்லேருந்து வாட்ஸ்அப் பண்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நாங்க ஆர்ஜேஸ் எங்களுக்குள்ள ஷஃபில் பண்ணிக்கிட்டு குலுக்கல் முறையில் யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து உங்க வீட்டுக்கு நாங்க நேரா வந்துருவோம். வந்துட்டு உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு இன்டராக்ட்லாம் பண்ணிட்டு பரிசுகள் நிறைய கொடுப்போம். This is the highlighted part. Please take a note of it. 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நபகுலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ். சோ இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து ஃபுல்லா அப்படியே ஃபன் பண்றோம். அடுத்த 9 நாட்களுக்கு வந்து நமக்கு டைம் போறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு சூப்பரா நம்ம வந்து என்ஜாய் பண்ண போறோம். சரியா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Well, எல்லினியோன்னு ஒரு பக்கம் மன்சூர் அலிகான் அவர்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க. அவர் எல்லினியா வேடான அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டாரு. ஸோ இது எல்லினியா ஒரு பக்கம் உலகம் முழுக்க போட்டு பாடப்படுத்த போது என்னதான் பயமுறுத்துறாலோ, யுஏ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெம்பரேச்சர்ஸ் ஆர் ஆக்சுவலி அரவுண்ட் 4 degrees அபோவ் ஆவரேஜ். அதிக மழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அபோவ் ஆவரேஜ் ரெயின்ஃபால் இந்த அப்கமிங் மந்த்ஸ் வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. பட் இருந்தாலும் டெம்பரேச்சர்ஸ் வில் ஸ்டில் பி ஹையர். டெம்பரேச்சர்ஸ் ஹையராக இருந்தாலும் ரெயின்ஃபாலும் வருது. ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் சரிங்க, ரெண்டு பக்கத்தில் ஏதோ ரெண்டு பக்கம் பாருங்க, மழையும் இல்லை டெம்பரேச்சர் ஹையா இருக்குன்னு என்ன பண்றது? அப்படி இல்லையா? அட்லீஸ்ட்
2: என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: இன் அசோசியேஷன் வித்
5: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் ஹேப்பனிங் அட் கிராண்ட் மில்லினியம் அல்வாதா அபுதாபி.
6: 91 போடு.

0: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: Tamil 89.4.
2: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
3: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
2: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
4: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் traditions together.
6: நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
3: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
7: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
3: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
8: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alan Sari Exchange. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint Prachnigal, Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: ட்ரெய்லர் 2 படத்துக்காக உலகமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? அந்த அளவுக்கு என்ன சொல்றது, லைக் இட்ஸ் சோ எக்ஸைட்டிங். ஜெயிலர் 1 எனக்கு ரொம்ப பிடிச்சது, பட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் யாரோ ஒருத்தர் எனக்கு ஜெயிலர் பிடிக்கல அப்படின்னு சொல்லுறாங்க. ஆஃபீஸே வந்து ஷாக்ல, பாபநாசம் படத்தில் எல்லாரும் சேர்ந்து 3 பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி 3 பார்த்தோம். ஏன்னா ஜெயிலர் 1 அவ்வளோ சூப்பர் படம், ஆளாளுக்கு போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த வகையில் இப்போ ஜெயிலர் 2 ஸ்டார் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கிருத்திக் ரோஷன் வேறு இருக்காரெல்லாம் பேசிக்கிறாங்க, எப்படி இருக்கீங்க அண்ணா, அந்த மாதிரி கிளைமேக்ஸில் மட்டும் வந்து இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் மாஸ் சீன்ஸ்லாம் அவருக்கு எலிவேட் பண்ணி கொடுத்தா பயங்கரமாக இருக்குன்றது எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்தை அமீரகத்தில் ஃபார்ஸ் ஃபிலிம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 89.4 தமிழ் FM டீம் கூட சேர்ந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கான கப்பல் பாசஸை நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து தமிழ் FM கேட்கணும். தமிழ் FM கேட்கறது மூலமாக நீங்கள் காண்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டு பரிசுகளை வின் பண்ணலாம். ஸோ இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்படியே டிராஃபிக் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன்.
1: Brought to you by Jeturay மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: ஓகே, எங்கேயுமே பெருசாக டிராஃபிக் இல்லை, இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, நம்ம மூவி கேம் வேற இருக்கு இன்னைக்கு. ஓகே, E311 டுவர்ட்ஸ் துபாய் லைட்டா ஒரு சும்மா அடி டிராஃபிக் இருக்குது. மலையா ஸ்ட்ரீட்லாம் டிராஃபிக் கிடையாது. மற்றபடி 6 லெவனில் மட்டும் அல்லது இது ரோட் கிட்ட கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. துபாய்க்குள்ளேயே பெருசாலாம் இங்கே டிராஃபிக் கிடையாது, ஆல் குட் டு கோ தான். ஸோ நல்லா ஃப்ரீயாக யாராவது டிரைவிங்லாம் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வெளில
1: அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Hey, look, easy. சரா
0: சரா சொந்த ஊர்லயே சொந்தபா எடுவர்தா தான் மேரேஜ் சொல்லிட்டா.
1: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
0: எப்படி
1: சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
3: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
4: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா டிராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
5: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு
4: தோணுது. இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு டிராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்.
5: என்னது, நிஜமாவா?
1: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
6: Lulu, where the world comes to shop.
7: Dubai la veetu samayal maadhiri premium dining experience oda oru restaurant theedringla?
8: Ungalukkagave IS premium veg restaurant avanga moonavathu branch grand ah open pannirukanga.
7: Asal paramparaya suvai la variety ah enjoy pannalam.
8: Innoru highlight, inge onion garlic illama jain food kuda kedaikum. IS premium veg restaurant JLT matrum Dubai internet city ai thodarndhu tharpodu Burj Man exit 1 rag bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
9: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
10: ஹாய், நான் காஃபி.
11: ஹலோ, நான் தான் டிராவல்.
12: வணக்கம், நான் நினைவுகள்.
11: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
11: எங்கப்பா மனசு காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
11: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
13: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
14: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். This hour of Masala Cafe is brought to you by
15: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா.

0: ஓகே, இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் கொடுக்க போகிறேன். பாட்டை கொடுத்து முடிச்சுட்டு பாட்டை போட்டு விட்டு நம்ம அப்படியே மூவி கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 800-8940 கால் பண்ணுங்க. 889-40 அப்படிங்கிற நம்பருக்கு வணக்கம். யாரை இங்கே பேசுறீங்க?
1: என்னதுங்க
0: ஆசைப்படுறீங்க நீங்க? எத்தனை இடம் இருக்குது?
1: திரும்ப நடந்தாலும் பெரும்பான்மையில செஞ்சுவாங்க.
0: சரி ஓகே, இது எனக்கு அரசியல் பேச 30 செகண்ட் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாட்டு பக்கம் போயிடுவோம்.
1: நீங்க
0: சொன்ன உடனே ஆமா டன்னு. ஓகே பிரதர், நான் போட்டு விட்டுறேன்.
1: சரியா?
0: தேங்க்யூ. பை தி வே, ஒரு ஞாபகப்படுத்தி விட்டாரு உங்ககிட்ட, இந்த ஒரு அப்டேட் நான் வந்து கரண்டா கொடுத்துறேன். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. ரிசல்ட் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில 48,675 வாக்குகள் பெற்று சத்யபாமா அவர்கள் தாராபுரம் தொகுதியில் முன்னிலை வகிக்கின்றார். அதே மதுராந்தகம் தொகுதியிலும் தவேகாவினுடைய வேட்பாளர் முன்னிலை வகிக்கின்றார். ஸோ இந்த ரெண்டு தொகுதியிலையுமே டிவிகே வந்து லீடில் இருக்காங்க. டிஎம்கே செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, அண்ட் ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸில் இருக்காங்க ரெண்டு தொகுதிகள்லையுமே. ஓகே, ஸோ செகண்ட் பிளேஸில் தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் 39,039 வாக்குகளை பெற்று சுகன்யா அவர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். பானுமதி அவர்கள் மூன்றாம் இடத்தில் 31,067 வாக்குகளை பெற்று இருக்கிறார். அண்ட் வேற 12,000 வாக்குகள் வித்தியாசம். மதுராந்தகம் பொறுத்த வரைக்கும் மரகதம் குமரவேல் அவங்க வந்து 38,080 வாக்குகள் பெற்றிருக்காங்க. ரெண்டாவது பரந்தாமன் அவர்கள் 25,000 வாக்குகள் வந்து பெற்று இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். இதுதான் தற்போதைய நிலவரம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி விட்டுறேன். அதுக்கு முன்னாடி பாட்டு. இது 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித்
3: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
4: I love you.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் தாவிகா தொடர்ந்து முன்னிலை பெற்றுள்ளது. தாராபுரத்தில் தாவிகாவின் சத்யபாமா 48,675 வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். திமுகவின் சுகன்யா 39,039 வாக்குகளுடன் இரண்டாவிடத்தில் உள்ளார். இருவருக்கும் இடையில் 9,636 வாக்குகள் வித்தியாசமாக உள்ளது. இதேவேளை மதுராந்தகம் தொகுதியில் தாவிகா வேட்பாளர் 37,402 வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். திமுக வேட்பாளர் 25,021 வாக்குகளுடன் இரண்டாம் நிலையில் உள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: டெல்லியில் நடைபெறவுள்ள போராட்டத்தை முன்னிட்டு புதுடில்லி மற்றும் ஹஸ்ரத் நிஜாமுதீன் ரயில் நிலையங்களுக்கு வந்து சேர வேண்டிய சில மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களை 10 மணி நேர காலப்பகுதியில் இந்திய ரயில்வே ரத்து செய்துள்ளது. இதனால் குறிப்பிட்ட நேரத்தில் டெல்லிக்கு வர திட்டமிட்டுள்ள பயணிகள் பாதிக்கப்படக்கூடும். பயணிகள் தங்களது ரயில்களின் இயக்க நிலை ரத்து செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பிலும் மாற்று ஏற்பாடுகள் குறித்த விவரங்களையும் இந்திய ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ தளங்களில் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: புற்றுநோய்க்கான மருந்துகளின் வர்த்தக லாப வரம்புக்கு மத்திய அரசு உச்ச வரம்பு நிர்ணயித்துள்ளது. சிகிச்சை செலவுகளை குறைக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார சிகிச்சைகளுக்கான செலவு சுமையை குறைக்கும் நோக்கில் புற்றுநோய் மருந்துகளின் வர்த்தக லாப வரம்புக்கு உச்ச வரம்பு நிர்ணயிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் புற்றுநோய் மருந்துகளின் விலை குறைந்து நோயாளிகளின் மருத்துவ செலவு சுமை குறைய வாய்ப்புள்ளது. இந்த நடவடிக்கை தொடர்பான விரிவான விவரங்கள், குறிப்பிட்ட மருந்துகளுக்கான உச்சவரம்பு மற்றும் நடைமுறைக்கு வரும் திகதி ஆகியவை இன்னும் அறிவிக்கப்படவில்லை.
1: அமீரக செய்திகள்.
2: துபாயில் பகிர்ந்து தங்கும் வசதிக்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டுள்ள செய்தி பல குடியிருப்பாளர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. இந்த வசதி நடைமுறைக்கு வருவதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக பல்வேறு குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். பகிர்ந்து தங்கும் வசதியை அனுமதிக்கும் வகையில் கடந்த பிப்ரவரி மாதம் கொண்டுவரப்பட்ட சட்டத்தின் விதிமுறைகளை துபாய் நகராட்சி அறிவித்தது. துபாய் நகராட்சி புதன்கிழமை அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து எந்தெந்த பகுதிகளில் பகிர்ந்து தங்கும் வசதிக்கு அனுமதி வழங்கப்படும் என்பது குறித்த விரிவான பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் கராமா, அல்பர் ஷா 1 மற்றும் அல்ரிகா உள்ளிட்ட பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. சவுதி அரேபியாவில் கடந்த சில நாட்களாக 2 விமான நிலையங்களை இலக்கு வைத்து ஹூதி அமைப்பினர் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ரியாதுக்கான விமான சேவைகளை பல்வேறு விமான நிறுவனங்கள் ரத்து செய்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களை காரணம் காட்டி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தனது விமான சேவைகளை மார்ச் 28 வரை ஒத்திவைத்துள்ளது. அதேபோன்று பிலிப்பீன்ஸ் ஏர்லைன்ஸ் சவுதி அரேபிய தலைநகர் ரியாதுக்கான விமான சேவைகளை அக்டோபர் 11 வரை ரத்து செய்துள்ளது. தாக்குதல்களின் எதிரொலியாக சவுதி அரேபியாவின் தேசிய விமான நிறுவனமான சவுதியா, ஈஜிப்த் ஏர், இண்டிகோ மற்றும் ஏர் இண்டியா உள்ளிட்ட நிறுவனங்கள் நேற்று ரியாதிலிருந்து இயக்கப்படவிருந்த டசன் கணக்கான விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் நிக் மேடின்சன் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்க உள்ளார். இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அவர் மீண்டும் திரும்பியுள்ளார். 34 வயதான மேடின்சன் டர்பனில் உள்ள கிங்ஸ்மீட் மைதானத்தில் நடைபெறும் இந்த தொடரின் முதல் போட்டியில் உடனடியாக களமிறங்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமா மற்றும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி அபுதாபி ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவாயினில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: யாரு?
1: தாய் கிழவி.
0: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
0: முன்னாடி ஒரு அப்டேட் உங்களுக்கு அப்புறமா கேம் ஆரம்பிச்சு

பிளஸ் ப்ரீமியம் இருக்குல்ல, அதுக்கு வந்து அப் டு 40 கிராம்ஸ் வரைக்கும் ப்ரைஸில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுல் பீக் டைமில் போகிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா 20 நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் பீக்கில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 20 கம்மியாகிடும். அவரே வில்லனா மாறுவாரு. அது என்ன படம்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் தான் 800-8940. பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம்

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
1: இருக்கவே இருக்கு. Zoho Books.
0: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
1: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ E-invoicing-யும் சேர்ந்து Zoho Books-ஏ பாத்துக்கும்.
0: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப், கரெக்டா?
1: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho வை அழைக்கவும்.
3: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
1: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
3: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. வெறும் 4.90 lakhs லருந்தே வாங்க முடியும். October month register பண்ண எல்லாருக்கும் 4 gram gold coin and registration பட்டா free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: ஹீரோயின் மேல பயங்கர அப்சஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள். சரியா, ஹீரோயின் தான் எனக்கு வேணும், நான் வாழ்ந்தா அவங்களோட மட்டும் தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒத்தக்கால நிக்கிறாரு. அதே மீறி ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, வேற ஒருத்தர தான் லவ் பண்றேன் சின்னப்பாயில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது பிடிக்காம அவர் வந்து உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஓகேவா, இது என்ன படம்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 800-8940 கால் பண்ணுங்க, 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு. ஸோ இந்த படத்தை ஹீரோவாக நடித்தவர், இந்த படத்தில் ஹீரோவாக நடித்தவர் இப்போ சமீபத்தில் ஒரு பயங்கரமான டைரக்டராக ஒரு ஒரு அசுர உருவம் எடுத்தார். அந்த வீடியோஸ் அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட டைரக்ஷன் பண்ணும்போது அந்த கிளிப்ஸ்லாம் கூட அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ இது என்ன படம்னு தெரிஞ்சுன்னா 800-8940 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்க.
1: Brought to you by Jeture, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: நானே கண்ணு வச்சிட்டேன் நினைக்கிறேங்க, E311 ஃப்ரீயா இருக்குன்னு. ஃபுல் டிராஃபிக் ஆயிடுச்சுங்க, 1, 2, 3, 4. மை காட், 4 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு சோனாப்பூர் பக்கத்துல. அதனால வந்து ரெண்டு டைரக்ஷன்லயுமே சரியான ஸ்லோ மூமெண்ட்டு முகேஷ்னா பக்கத்தில். மற்றபடி E11 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, ஆனால் அங்கே பெருசாக டிராஃபிக் இல்லை. E11 பக்கத்தில், அதாவது இந்த நெஸ்தோ இருக்கும்ல, அதாவது அலிட்டியா ஸ்ட்ரீட்டில், அப்படியே நீங்கள் S115 ஜாயின் ஆகும்போது, அல்னாதா ஸ்ட்ரீட்டில் ஜாயின் ஆகும்போது நல்லா ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. ஓகேவா, மற்றபடி வேறங்க E611 டுவர்ட்ஸ் அல்தைத் ரோட் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இங்கேயும் பெருசாக டிராஃபிக் இல்லை, பட் 311 இஸ் டோட்டலி ஃபுல் ஆஃப் டிராஃபிக்.
1: Brought to you by Jeture, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஓகே, வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேரு?
3: நான் இப்பதான் பேசுறேன். நானே
0: நீங்களா? ஏங்க டக்குன் குரல் தரலங்க.
3: அது வணக்கம் மட்டும் தான் சொன்னேன், நல்லா இருந்தது. அது செல்லமேவா?
0: ஆமா, செல்லமே தான்.
3: இன்னும்
0: பாக்கல, நல்லா இருக்கா? செம்மையா இருக்கா?
3: இருக்குற
0: அளவுக்கு நல்லா
3: இருக்கீங்க.
0: எந்த படத்துல தான் லாஜிக் இருக்கு? அப்படி பார்த்தா KGF ல கூட தான் லாஜிக் கிடையாது.
3: நம்ம தமிழ் படம் எதுவுமே பார்க்க முடியாது.
0: தமிழ் பாப்ப தெலுங்கு படம் பார்க்கலாமா? லாஜிக்கா இருக்குமா? ஏங்க மலையாள, எனக்கு தெரிஞ்சு சவுத் இண்டஸ்ட்ரியில அதிக லாஜிக் உள்ள படம் அது மலையாள படம் தான் நினைக்கிறேன். தமிழ் படம் என்னதா?
3: லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் ஒண்ணு இருக்குன்றதே நம்ம தெலுங்கு படத்தை பார்த்துதான் கத்துக்கறணும்.
0: அப்படி வரீங்க நீங்க?
3: ஆமா.
0: ஓகே ஓகே ஓகே, சரிங்க, நல்ல வேலை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் அடுத்த படத்துக்கு போயிடுறேன். சரியா, நன்றி.
3: Thank you.
0: Have a nice day. So, இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினை உருகி உருகி லவ் பண்ணுவார், ஹீரோயினும் ஒரு வழியாக உருகி உருகி லவ் பண்ணுவாங்க. கடைசியில் அவங்க வந்து இயற்கை சூழல் காரணமாக பிரிய வேண்டி வரும், ஹீரோயின் இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறாரா, என்னடா வாழ்க்கை அது சை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காரா அப்படிங்கிறது தான் கதை. கால் பண்ணுங்க 800-8940 பாட்டு முடிச்சோடனே. சரியா,
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித்
4: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October. Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
5: Master, சூடா ஒரு பாட்டு.
6: Incoming.
5: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
1: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
4: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.
5: Golden Song of the Hour.
6: Golden Song of the Hour.
7: Brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
2: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
3: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
4: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by
7: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

ஓகே, ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல. ஸோ அடுத்த படத்துக்கான க்ளூ நான் கொடுத்துருந்தேன். இந்த படத்தில் ஹீரோ வந்து ஹீரோயினை உருகி உருகி லவ் பண்ணுவார். ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துக்கு மேலே லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆசையாக ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம்னு முடிவு பண்ணும்போது ஹீரோயின் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறாரா, அவர் வாழ்க்கை எப்படி இருக்குது, அதுலேருந்து அவர் கடந்து வராரா, வேற ஒரு கல்யாணத்தை நோக்கி யோசிக்கிறாரா, இல்லை அப்படியே வாழறாரா, இல்லை ஹீரோயின் பேயாக வராங்களா, இந்த மாதிரி 1000 பெர்ஸ்பெக்டிவில் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா 800-8940 கால் பண்ணலாம், அவர் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் டேரெக்டாக டிஎம் கூட பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான படம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம வந்து உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எங்கே போய் எடுக்கிறது, விதவிதமான மாத்திரைகள்லாம் சாப்பிட்றேன்னு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணணும். உதாரணத்துக்கு ஆயுர்வேத முறை, க்ரானிக்காக பேக் பெயின் இருக்குது, நெக் பெயின் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது, முடியல, இந்த மாதிரி என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேதாமிர்தா ஆயுர்வேதிக் சென்டர். ஸோ இங்கே வந்து டாக்டர் தீபா புருஷோத்தமன் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆல்சோ வேதாமிர்தா வந்து அல்நாதா 2 இருக்காங்க, இவங்க கிளினிக் வந்து 043555139 இந்த நம்பர் கால் பண்ணலாம். இப்போ இனாகரல் ஆஃபரா அபயங்கா கிழி ஸ்டீம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபேஸ் பேக்கோடு சேர்த்து வெறும் 149 ஹம்ஸ்க்கு வழங்கிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இதுதான் மேட்ரு. அண்ட் 1100 நம்ம பாட்டு கேட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டே டியூன், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: In association with
2: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October happening at Grand Millennium Alwada Abu Dhabi.
3: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
4: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars
1: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்
2: தமிழக செய்திகள்
1: கடந்த 25 ஆண்டுகளில் ஜனநாயக முறையில் நடைபெற்ற முதல் இடைத்தேர்தல் இதுதான் என்று அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்தார். எந்த வாக்காளர்களையும் பட்டியல் அடைக்காமல் தேர்தலை சந்தித்துள்ளோம் என்று அவர் கூறினார். ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் இருந்தோம். பொது தேர்தலில் 2 தொகுதிகளிலும் 3வது இடத்தில் இருந்த தாவிகா முதலிடத்துக்கு வந்துள்ளது என்று அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்தார். நாடுகளின் எல்லைகளை தாண்டி நடக்கும் இணைய மோசடி, டீப் ஃபேக் ஆகிய அச்சுறுத்தல்களை ஒழிக்க சர்வதேச வழிமுறையை உருவாக்க ஒன்றுபட வேண்டும் என்று உலக நாடுகளின் அரசுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் இந்திய மொபைல் காங்கிரஸின் 10வது மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், இணைய மோசடிகளும் இணைய குற்றங்களும் நாடுகளின் எல்லைகளை மதிப்பது இல்லை என்று உங்களுக்கே தெரியும். அவை ஏற்கனவே எல்லைகளை தாண்டிவிட்டன. ஒரு நாட்டில் அமர்ந்திருக்கும் ஒருவர் இன்னொரு நாட்டில் உள்ள மோசடிக்காரர் உதவியுடன் 3வது நாட்டில் குற்றம் செய்ய முடியும் என்று அவர் கூறினார். டீப் ஃபேக் வீடியோக்கள் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன. இணைய மோசடிகள், டீப் ஃபேக்ஸ் என்ற இரு அச்சுறுத்தல்களை ஒழிக்க சர்வதேச வழிமுறையை நாடுகள் உருவாக்க வேண்டும். இதற்கு அரசுகள், தொழில்நுட்ப நிறுவனங்கள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் இந்த வழிமுறையுடன் இணைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார்.
2: இலங்கை செய்திகள்.
1: சுமார் 10 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு விண்மீன் மண்டலத்தில் இருந்து உருவான, இதுவரை பதிவு செய்யப்பட்டவற்றில் மிக பழமையான வேகமான ரேடியோ வெடிப்பை சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். ஆராய்ச்சியாளர் குழுவில் இலங்கை விஞ்ஞானி தெமியா நாணயக்காரவும் இடம்பெற்றுள்ளார். இந்த முக்கியமான கண்டுபிடிப்பு சயின்ஸ் என்ற அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இது பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சியையும் பிரபஞ்சம் முழுவதும் பரவியுள்ள பொருட்களின் மிகப்பெரிய வலையமைப்பான காஸ்மிக் வெப் பற்றியும் வானியலாளர்கள் மேலும் புரிந்து கொள்ள உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. துபாயில் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 4.06 லட்சத்தை கடந்துள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வரும் குடும்பங்களின் குடியேற்றத்தால் மலிவு கட்டணத்தில் கல்வி வழங்கும் பள்ளிகளுக்கான தேவையும் அதிகரித்துள்ளது. பள்ளிகளில் கூடுதல் இடங்களை உருவாக்க வேண்டிய தேவை மட்டுமின்றி வெவ்வேறு கட்டண வரம்புகளில் தரமான கல்வியை வழங்குவதற்கான எதிர்பார்ப்பும் இந்த விரிவாக்கத்துக்கு காரணமாக உள்ளது. குறிப்பாக நடுத்தர கட்டண பிரிவில் செயற்படும் பள்ளிகளுக்கு அதிக வரவேற்பு இருப்பதாக கல்வி நிறுவனங்களை நடத்துபவர்கள் தெரிவிக்கின்றனர். சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் சவுதியா விமான நிறுவனத்தின் விமானி கேப்டன் ஹமூத் அலி அல் கல்தாமி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சவுதி அரேபியாவின் தேசிய விமான நிறுவனமான சவுதியா தனது சமூக வலைதள கணக்குகளில் வெளியிட்ட அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. அவர் உயிரிழந்ததற்கான துல்லியமான சூழ்நிலைகள் குறித்து விமான நிறுவனம் எந்த விவரத்தையும் வெளியிடவில்லை. மேலும் சவுதியா நிறுவனத்தில் அவர் வகித்த பதவி குறித்த விவரங்களும் தற்போது தெளிவாக தெரியவில்லை. இதனிடையே விமான நிலையத்தில் தரையில் நிறுத்தப்பட்டிருந்த தங்களது விமானம் ஒன்றும் சேதமடைந்ததாக சவுதியா தெரிவித்துள்ளது. சம்பவத்தின் போது அந்த விமானத்தில் பயணிகள் யாரும் இருக்கவில்லை என்றும் விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: தொழில்முறை கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக நியூசிலாந்து வீரர் ஜீத் ராவல் அறிவித்துள்ளார். நியூசிலாந்து அணிக்காக 2016 முதல் 2020 ஆண்டு வரை 24 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய ஜீத் ராவல் தொழில்முறை கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 2026-27 ஆண்டுக்கான உள்நாட்டு கிரிக்கெட் சீசன் தொடங்குவதற்கு முன்னதாக அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
1: ஆசிய பங்கு சந்தைகள் இன்று ஏற்ற இறக்கத்துடன் வர்த்தகமாகி வருகின்றன. செயற்கை நுண்ணறிவு துறையில் அதிகரித்து வரும் முதலீடுகள் குறித்த புதிய கவலைகள் தொழில்நுட்ப பங்குகளுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தின. இதேவேளை அமெரிக்க இடைக்கால தேர்தலுக்கு முன்பாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்போவதில்லை என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்ததை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை குறைந்தது. செயற்கை நுண்ணறிவு துறையின் வளர்ச்சி வாய்ப்புகள் குறித்த நம்பிக்கை கடந்த சில வாரங்களாக தொழில்நுட்ப பங்குகளுக்கு புதிய ஊக்கத்தை அளித்து வருகின்றது.
4: Business update. Business update.
5: Brought to you by
6: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
1: இவது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
0: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே. ரெண்டு பேர் இன்ஸ்டாகிராம்ல கரெக்டா இந்த படத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த படத்தோட பேரு சர்வம். ஆர்யா அண்ட் த்ரிஷா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. நல்லா இருக்கும் தெரியுமா இந்த படம். ஆனா சோகமா இருந்தது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, இப்போ வந்து ஷேர்ட் அக்காமடேஷன், இந்த பார்ட்டிஷன், இதை பற்றின ஒரு டாபிக் வந்து துபாயில் பயங்கர பாப்புலராக போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ரெசிடென்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஐயிங் ஃபார் லோரன்ஸ். துபாய் ஃபேமிலிஸ் வந்து லோரன்ஸ் கை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அதுக்கான காரணம் வந்து இந்த ரீசெண்டாக போடப்பட்ட ஹவுசிங் ரூல்ஸ் அண்ட் நிறைய ரிவிஷன்ஸ். அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. 40 அப்ரூவ்ட் ஏரியாஸ், கிரேஸ் பீரியட் அன்டில் 2027. ஸோ அதுக்குள்ளே வந்து சடன் எவிக்ஷன் இல்லாமல் இந்த ஷேர்ட் அக்காமடேஷனுக்கான அப்ரூவ்ட் ஏரியாஸ்க்குள்ளே அவங்க வந்து மூவ் ஆயிடணும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சடன் எவிக்ஷன்ஸ் கிடையாது அப்படின்றப்போ இந்த இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரை இது மூலமாக தவிர்க்கலாம் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு.

மற்றும் பிரீசியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன கொண்டு நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம். ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்ச்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இன் ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாயாலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock evening evening கரக் வித் மீ RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
1: Brought to you by Anathangam Golden Diamonds. Onka Veta Goluva, Anathangam Golden Diamonds oda social media pages la register panni, diamond necklace vellum vaipai perungal.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: E611 ல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. எங்க தெரியுமா? ஜுபேர் டோல் பிளாசா கிட்ட 1, 2, 3 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. உமல் கோயில் நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க அஜ்மான்ல இருந்து அப்படின்னா, அல்ஹிலியோ அந்த ரீஜியன் பக்கத்தில் 3 கிராஷ் ரிப்போர்ட் ஆகிருக்கிற காரணத்தினால E611 பயங்கர டிராஃபிக் இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு உமல் குவெயின் ஆர் ராசுல் கேபா அஜ்மானை தாண்டி நீங்கள் போகணும் அப்படின்னா, இப்போதைக்கு யூ கேன் அவாய்ட் E611, E311 போயிடுங்க, சரியா? அதே மாதிரி E311 கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு மொயசனா பக்கத்தில். அண்ட் ஷார்ஜாவோட இன்டீரியர் ஏரியாஸ்லாம் பெருசாக டிராஃபிக் இல்லை. இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு. குட் டு கோ தான், பார்த்துக்கோங்க.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
1: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: In association with
4: Tamilnadu's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October happening at Grand Millennium Alwada Abu Dhabi.
5: Nikana 91 pode.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
1: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் ஃபோ கரமா. வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
3: சிறுத்தையின் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Relax song of the hour. Brought to you by Plots Nale. Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஓகே, நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு, ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லிட்டு. ஸோ குழுவெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் குழுவோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு நாங்கள் வந்து டீமாக உங்கள் வீட்டுக்கு டெய்லி ஒருத்தர் அப்படிங்கிற கணக்கில் வருவோம். சரியா? வணக்கம், வேற இங்கேருந்து பேசுகிறீங்க. ஹலோ, கேட்குதா? இல்லை கேட்கல, அடுத்த லைனுக்கு போயிடுறேன். 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்கலாம். வணக்கம், வேற இங்கேருந்து பேசுகிறீங்க.
1: வணக்கம் ப்ரோ.
0: வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர்?
1: என் பேர் முகமது ப்ரோ.
0: ஓகே முகமது, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்? கண்ணாடி பூவே. ஓகே, நான் போட்டு
1: வர்றேன்.
0: தேங்க்யூ மிஸ்டர் முகமது, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே, ஹாப்பி வீக்கெண்ட். அண்ட் அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: ஹலோ.
0: ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: ராஜேஷ்.
0: ராஜேஷ், ஓகே ராஜேஷ், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: என்ன பாட்டு இது? யுவன் பாட்டு ஏதாவது போட்டுங்களேன்.
0: யுவன் பாட்டு ஏதாவது போடவா? சரி, ஓகே, நான்
2: போடுறேன்.
0: ஓகேடா, சரி ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே, ஹாப்பி வீக்கெண்ட். அண்ட் இந்த ரெண்டு பாட்டையும் போட்டு நான் இங்கே கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் இது வந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து தெரியப்படுத்துங்க. இதோட நான் உங்களை மண்டே வந்து சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் பை பை. Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித்
3: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் தவிக வெற்றியை உறுதிப்படுத்தியுள்ளது. மதுராந்தகத்தில் 20க்கும் அதிகமான சுற்றுகளில் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் தவிக வேட்பாளர் மரகதம் குமரவேல் 64,711 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். திமுகவின் ஐ பரந்தாமன் 46,483 வாக்குகளுடன் இரண்டாவிடத்திலும், அதிமுகவின் கனிதா சம்பத் 41,068 வாக்குகளுடன் மூன்றாவிடத்திலும் உள்ளார். தாராபுரம் தொகுதியில் தவிக வேட்பாளர் போ சத்யபாமா 62,596 வாக்குகளையும், அதிமுக வேட்பாளர் கே பானுமதி 52,400 வாக்குகளையும், திமுக வேட்பாளர் எஸ் சுகன்யா 41,078 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். தேர்தல் ஆணைய விவகாரம் தொடர்பில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று குடியரசுத் தலைவரை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளனர். இன்றிரவு 8 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திப்புக்கு நேரம் கோரியிருந்த நிலையில் அவர்களை இன்றிரவு 8 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை நேரம் ஒதுக்கியுள்ளது. தேர்தல் ஆணையம் தொடர்பான விவகாரம் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் முறையிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: மொரட்டுவை மாவட்ட நீதிமன்ற நீதிபதியும் கொழும்பு கோட்டை முன்னாள் பிரதம நீதவானுமான திலின கமகியை நீதித்துறை பதவியிலிருந்து நீக்குவதற்கு நீதிச்சேவை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் விசாரணைகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டு அவர் குற்றவாளியாக காணப்பட்டதை தொடர்ந்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் யானை குட்டியொன்றை தம்பசம் வைத்திருந்தமை உட்பட பல குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தன. கண்காணிப்பு கேமராக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துமாறு துபாய் நகராட்சி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. கேமராவில் உள்ள ஒரு பலவீனமான பாதுகாப்பு அமைப்பு கூட தனி உரிமையை ஆபத்தில் ஆழ்த்திவிடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தனி உரிமையை பாதுகாப்பது உங்கள் கண்காணிப்பு கேமராக்களை பாதுகாப்பதில் இருந்தே தொடங்குகின்றது என்று துபாய் நகராட்சி சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் சில எளிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் கேமராக்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதுடன் அவற்றை பயன்படுத்துவோர் மற்றும் அவர்களை சுற்றியுள்ளவர்களின் தனி உரிமையையும் பாதுகாக்க முடியும் என்று துபாய் நகராட்சி தெரிவித்துள்ளது. முன்னாள் ஐக்கிய நாடுகள் மருதுரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை 2026 அமைதிக்கான நோபல் பரிசை வென்றுள்ளார். அமைதியையும் சர்வதேச சட்டத்தையும் முன்னெடுத்துச் செல்ல அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக நவி பிள்ளைக்கு விருது வழங்கப்படுவதாக நோர்வே நோபல் குழு தெரிவித்துள்ளது. நவநீதம் பிள்ளை 1967 தென்னாப்பிரிக்காவின் நட்டால் மாகாணத்தில் சட்ட தொழிலை தொடங்கிய முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார். 2009 இலங்கையில் இறுதிக்கட்ட போர் முடிவுக்கு வந்த காலகட்டத்தில் போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச மட்டத்தில் முதன் முதலில் குரல் கொடுத்த பிரதான நபர்களில் ஒருவராக அறியப்படுகின்றார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டர்மரில் இன்று தொடங்கியது. நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா முதலில் துடுப்பிடுத்த ஆட தீர்மானித்ததுடன் சற்று முன்னர் வரை 26 மூன்று விக்கெட் இழப்பிற்கு 84 ஓட்டங்களை பெற்றது. 17 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை அணியின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டது. டிராவிஸ் ஏடு 9 ஓட்டங்களுடன் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். நிக் மேடின்சன் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கியதுடன் டக் அவுட் ஆனார். மானஸ் லபுச்சேன் 37 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் LBW முறையில் ஆட்டம் இழக்கச் செய்யப்பட்டார். ஸ்டீவன் ஸ்மித் 25 ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1980.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமையும் வந்தாச்சு, மிக முக்கியமான நாள் இல்லையா? இடைத்தேர்தல் நாள் இன்னைக்கு காலையில் இருந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று இப்போ தாராபுரம் மதுராந்தகம் 2 தொகுதிகளிலும் தாவிகா வெற்றி பெற்றது என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதிகாரப்பூர்வமா தேர்தல் ஆணையம் வந்து அந்த அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்க. ஆனா இதுவரையான வாக்கு எண்ணிக்கை நிலவர அடிப்படையில் தாவிகா தான் 2 தொகுதிகளிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்துல முன்னிலையில இருக்காங்க. எனவே அவங்களுடைய வெற்றி ஏற்கனவே உறுதியாகி விட்டது. இன்னும் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் எப்போ நடக்கும் என்பது தொடர்பான அறிவிப்பு இதுவரைக்கும் வெளியாகவில்லை. தேர்தல் சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கிறதன் காரணமாக அது அப்படியே பிற்போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்ப இந்த வெற்றியோட தாவிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து இன்னும் 2 ஆசனங்களால உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுதான் இன்றைய தேர்தல் கள நிலவரமாக இருக்கு. அதை விட இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் நடந்தது. இந்த நோபல் பரிசு அறிவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதுல இன்றைக்கு இந்த வருஷத்துக்கான அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. பார்த்த உடனேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடடா, மிகச்சரியான தேர்வு, ஆனா ஏன் இவ்வளவு தாமதமா அவங்களுக்கு இது கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு வந்தது. நவநீதம் பிள்ளை என்கின்ற நவி பிள்ளை அவங்களுக்கு இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. இவங்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்னாள் தேர்தல் மனித உரிமைகள் ஆணையரா இருந்தாங்க. குறிப்பா இலங்கையில வந்து யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த யுத்த குற்றங்கள் சம்பந்தமான சர்வதேச விசாரணைக்கு பல நாடுகள் அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஐக்கிய நாடுகள் சபை கூட அழைப்பு விடுத்திருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையில அந்த காலத்துல ஒலித்த மிக முக்கியமான ஒரு குரலா நவநீதம் பிள்ளை இருந்தாங்க. ஒரு

0: வெனிசுவேலாவினுடைய அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க, மரியா கொரினா மச்சாடோ, அவங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா கொண்டு போய் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கொடுத்துட்டாங்க, இந்த அங்கே வச்சுக்கோங்க இந்த பதக்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கோபம் மூட்டிய ஒரு நடவடிக்கை அது. ஏன்னா அவங்களுடைய போராட்டத்துக்காக எதிர்கட்சியில் இருந்து தலைவராக இருந்த அந்த நேரத்தில் ஆளும் கட்சியை எதிர்த்து அவங்க நிறைய போராட்டங்களை, நிறைய முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தாங்க. அதனால் அதை பாராட்டி அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதை கொண்டு போய் எப்படி இன்னொரு ஆளுக்கு பரிசு அளிக்க முடியும்? அது பரிசு அளித்ததுனாலேயே அதனுடைய மதிப்பு அப்படியே இல்லாமல் போயிருச்சு அப்படிதான் சொல்லணும். பரவாயில்ல, இந்த வருஷம் நவி பிள்ளைக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. நாம தொடர்ந்து பேசலாம். பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல இருந்து உன் சிரிப்பினில் பாட்டு வருது. அதுக்கப்புறமா விசிறி படத்துல, சாரி, என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துல இருந்து விசிறி பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க. இது ரகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.
1: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

மற்றும் பிரீசியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

ஒரு விழா சீசன் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. பண்டிகை காலம் தொடங்கியாச்சு, இனி வந்து அடுத்தடுத்த பண்டிகைகள் தான். அடுத்த வாரத்தில் வந்து கொலு இருக்கு இல்லையா, நவராத்திரி இருக்கு. அப்போ வீடுகளில் எல்லாம் கொலு எல்லாம் வச்சு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இல்லையா. உங்க வீட்டில் நீங்க கொலு வச்சிருப்பீங்க, கண்டிப்பாக வைக்க போறீங்க. அந்த அதுக்கான திட்டம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக தான் செய்வீங்க இல்லையா. ஏதாவது புதுவிதமாக யோசிச்சு நிறைய பேர் வந்து செய்வீங்க. உங்க கொலுவை பார்க்கறதுக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கொலு வந்து ஒரு புகைப்படம் எடுத்து நீங்க எங்களுக்கு அனுப்பி வைங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு 0502528940 என்ற எண்ணுக்கு உஜாலா டிடர்ஜென்ட் வழங்கும் உங்க வீடு நம்ம குலு சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ். இந்த ஒரு நிகழ்வுக்கு கீழே நாம ஆர்ஜிஸ் எல்லாரும் உங்க வீட்டில் வந்து அந்த குலுவை பார்த்து கழிக்கிறதுக்காக நாம தயாராக இருக்கோம். கழிக்கன்னு சொல்லும் போதே அப்படியே நீங்க வந்து நிறைய பிரசாதமெல்லாம் செஞ்சு வச்சுருப்பீங்க கண்டிப்பாக. அதெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி எப்போவுமே வந்து சாப்பிட்றதுதான். இந்த முறையும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே உங்கள் வீட்டு கொலுவை வந்து எங்களுக்கு அழகான ஒரு படம் எடுத்து அனுப்பி வைங்க சரியா. நாம் தொடர்ந்து பேசலாம். இப்போ போன பாட்டில் வந்து உன் சிரிப்பினில் இந்த பாட்டில் வந்து எதிரினில் நான் எரிகிற நான் உதிர்ந்திடும் அழைச்சரம் நீயே அப்படிங்கிற ஒரு வரி வரும். உதிர்ந்திடும் மழைச்சரம் நீயே அப்படின்னு உன் எதிரில் நான் வந்து அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கேன். காதலில் இருக்கிறவங்களுக்கு இருந்தவங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உன் எதிரில் உன்னுடைய பார்வையில் நான் வந்து அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கேன். அப்போது அந்த நேரத்தில் உதிரக்கூடிய ஒரு மழைச்சரமாக நீ இருக்க அப்படின்னு காதலி வந்து சொல்கிறாங்க. அப்போ மழை சரம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. நமக்கு வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லும் அது இல்லை. இந்த பாட்டுக்காகவே தாமரை அவர்கள் வந்து இந்த ஒரு சொல்லை வந்து உருவாக்கி எழுதியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தாமரை தான் வரிகள் இந்த பாட்டுக்கு. மழை சரம் என்பது மழை சாரல் மாதிரி இருக்கட்டும், இல்லாட்டி மழை வந்து சொட்டு சொட்டா பொழியும் போது அது ஒரு சரம் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். உதிர்ந்திடும் மழைச்சரம் நீயே, மழைச்சாரலை ஒரு மழைச்சரம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எரிஞ்சிட்டு இருக்கிற எண்ணெய் தணிக்கிறதுக்காக வந்த மழைதான் நீ அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன ஒரு அழகான வரிகள் இல்லையா. சரி, ராயன் படத்துல இருந்து ஓ ராயா பாட்டு வருது அடுத்ததா. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல பாத்தா படத்துல இருந்து மொழியே பாட்டு வருது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டு. நாம சேர்ந்து கேட்கலாம் சரியா. தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையா.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.
2: We'll be back after a short commercial break.
3: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
3: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
5: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
8: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

இப்ப வந்து நோபல் பரிசுகள்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல இலக்கியத்துக்கான நோபல் பரிசு நேற்று அறிவிக்கப்பட்டது. கனடாவை சேர்ந்த எழுத்தாளரும் கவிஞருமான ஆன் கார்சனுக்கு இந்த வருஷத்துக்கான இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க. எதுக்காக நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த செவ்வியல் இலக்கியத்தை அவங்க புதுமையா அணுகிய முறைக்காக அவங்களுக்காக இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. இவங்க வந்து இந்த மொழி சம்பந்தமான நிறைய ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. மொழியில சொற்கள் சம்பந்தமான ஆராய்ச்சிகள்லையும் நிறையவே ஈடுபட்டிருக்காங்க. அது தவிர இலக்கிய மரபோடு கொஞ்சம் விளையாட்டுத்தனமான ஒரு உரையாடலை உருவாக்கி இந்த சமகால இலக்கியத்தை புதிய வடிவத்தில் வந்து உருவாக்கியதுக்காக இந்த நோபல் பரிசு வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரி, ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் என்ன அப்படின்னா, ஊருக்கு வந்து பணம் அனுப்பிட்டீங்களா? இந்த மாதம் சம்பளம்லாம் வந்திருக்கும், அனுப்பியிருப்பீங்க. இல்லை வரல அப்படின்னா, இனி வரப்போகுது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாக வந்து பணம் அனுப்புங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பரிசுகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 100,000 திர்ஹாம்ஸ் மதிப்பிலான கிராண்ட் ப்ரைஸ் வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. இந்த ஆஃபர் வந்து எதிர்வரும் அக்டோபர் 31 வரை மட்டும்தான். எனவே அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஊருக்கு பணம் அனுப்ப கண்டிப்பா. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till 7th November.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். We'll be back after a short commercial break.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. வெறும் 4.90 lakhs லிருந்து வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: சரி, மனசு தொட்டு மட்டும் பாட்டு கொடுக்கலாமா? அழைப்பிடுங்க 100-8-9-4-0 என்ற எண்ணுக்கு. இதோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வரப்போகுது. சரி,
1: எனக்கு வேணும் பாட்டு, எனக்கு வேணும் இன்னைக்கு.
0: இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM. Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars. வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: தாராபுரம் மதுராந்தகம் இடைத்தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது. தாராபுரம் தொகுதியில் தவேகா வேட்பாளர் 66,841 வாக்குகளை பெற்று சுமார் 9 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மதுராந்தகம் தொகுதியில் மரகதம் குமரவேல் 72,139 வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தாராபுரம் மதுராந்தகம் ஆகிய இரண்டு தொகுதிகளையும் தவேகா கைப்பற்றிய நிலையில் முதல்வர் விஜய் தலைமைச் செயலக வருகை தந்துள்ளார். இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தவேகா தலைவர் விஜய்க்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தொலைபேசி மூலம் அன்புமணியை தொடர்பு கொண்ட முதல்வர் விஜய் இன்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த நிலையில் அவரும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: எமிரேட்ஸ் டெல்லி ஜந்தர் மந்தரில் நாளை போராட்டம் நடத்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அழைப்பு விடுத்துள்ளதை அடுத்து மாநகரில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொது போக்குவரத்துக்கான கட்டுப்பாடுகளை டெல்லி காவல்துறை அதிகரித்துள்ளது. வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று தர்மேந்தர் பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் சிஜேபி கடந்த ஜூலை மாதம் போராட்டம் நடத்தியது. போராட்டம் தீவிரமடைந்ததன் காரணமாக மத்திய கல்வி அமைச்சர் பதவியில் இருந்த தர்மேந்திர பிரதான் விலகினார். அதேபோன்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் நாளை போராட்டம் நடத்த கருப்பான் பூச்சி ஜனதா கட்சியும் சிபிஐ மாணவர் அமைப்பான AISIவும் இணைந்து அழைப்பு விடுத்துள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். முன்னதாக உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தம்மை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். குறித்த மனுவை நிராகரித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். எமிரேட்ஸ் நிறுவனம் ரியாதுக்கான 3 விமானங்களை ரத்து செய்துள்ளது. அதேபோன்று எத்திஹாத் ஏர்வேஸ் அபுதாபி ரியாத் இடையேயான 8 விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. இதனிடையே நேற்று ஏற்பட்ட பாதிப்பை தொடர்ந்து ஃபிளை துபாயின் ரியாத் விமான சேவை FZ848 சனிக்கிழமை மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: அழுத்தம் மற்றும் மிரட்டல்கள் இல்லாமல் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டால் மட்டுமே அவை வெற்றியடையும் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாகவும் ஆனால் கட்டாயப்படுத்தும் அணுகுமுறையை ஏற்காது என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான ஒரேயொரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அபுதாபியில் இன்று தொடங்கியது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்ததுடன் சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 227 ஓட்டங்களை பெற்றிருந்தது. மெஹதி ஹசன் மிராஸ் மற்றும் லிட்டன் தாஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். பங்களாதேஷ் அணி தனது முதலாவது விக்கெட்டை 124 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை இழந்தது. தன்சீத் ஹசன் 83 ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார். மொமினுல் ஹாக் 39 ஓட்டங்களுடன் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். அணித்தலைவர் நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோ 29 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் வெளியேறினார். ஷர்மான் இஸ்லாம் 67 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. ஸ்வைஹானில் இன்று 43 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, துபாய், ஷார்ஜா, ராசல்கைமா மற்றும் உம்மல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. வார இறுதி நாட்களில் அமீரகத்தின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
2: Stay tuned.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
1: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
5: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்,
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
6: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யாரு அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
6: அடிங்க.
7: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
8: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: இன் அசோசியேஷன் வித்
9: தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கம்மிங் 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
10: This hour of Rock with Raja is brought to you by
1: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, verum 4.90 lakhs lerunde vaanga mudiyum.
5: You are back.
3: 1 hour of non-stop Raja hits.
5: Rock.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
3: வீட்ல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
4: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
3: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
1: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் traditions together.
5: We'll be back after a short commercial break.
3: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
6: இருக்கவே இருக்கு. Zoho Books.
3: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
6: அதான், இல்ல UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
3: So all under one roof, கரெக்ட்டா?
6: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவன நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho வை அழைக்கவும்.
7: ஏதாவது ஹெல்ப்?
8: அந்த துணியை கொஞ்சம்.
7: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
8: ஏதாவது ஹெல்ப்?
7: கரண்ட் போயிடுச்சுமா?
8: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும், துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட் அழுக்கை மென்மையா நீக்கும். ஃப்ரம் ஜோதி லேப்.
9: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி?
8: ஹா. ஹாரர்? ஹா.
4: சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
8: ஆ,
4: த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum.
1: You are back.
10: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: Rock with Raja.

0: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிகனாய்சஸ் இல்லனா டிஐபி போனோனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர் ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: This hour of Rock with Raja is brought to you by
4: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM, 2.75 centre, verum 4.90 lakhs lerunde vaanga mudiyum.

0: காய்ச்சாத பானினா.
1: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: ராக்வத் ராஜா.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants. 89.4
2: Seidhi Surukkam was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: மக்கள் மனதில் நம் தமிழக வெற்றி கழகத்துக்கென இருக்கும் முதன்மை சக்திக்கான முதலிடமும், நமது மனசாட்சி உள்ள மக்களாட்சி மீதான நம் சொந்தங்களின் ஆழ்மனம் விருப்பமும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். வாக்குகளுக்கு ஒரு பைசா கொடுக்காமல், யாரையும் பட்டியல் அடைத்து அவமானப்படுத்தாமல், திருமங்கலம் ஈரோடு கிழக்கு ஃபார்முலா என்று எந்த ஃபார்முலாவும் இல்லாமல், அன்பு பாச உறவு ஃபார்முலா மற்றும் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து வென்ற தேர்தல் இதுவென்று அவர் கூறியுள்ளார். துரோகத்துக்கு கிடைத்த இடைக்கால வெற்றி, பொய் பிம்ப அரசியலின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்று திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நடந்து முடிந்த மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். இரண்டு தொகுதியிலும் மிக கடுமையாக தேர்தல் பணியாற்றிய தொண்டர்கள், முன்னணியினர், உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சியின் தலைவர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் அமைக்கப்பட்டுள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையம் இனி நரேந்திரமோடி சர்வதேச விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். ஜேவரில் அமைந்துள்ள இந்த விமான நிலையத்தின் பெயரை மாற்றுவதற்கான முடிவை முதல்வர் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி 2026 மார்ச் 28 தேதி இந்த விமான நிலையத்தை திறந்து வைத்தார். ஜூன் 15 தேதி இண்டிகோ விமானம் ஒன்று வந்து சேர்ந்ததன் மூலம் இந்த விமான நிலையத்துக்கு முதல் விமானம் வருகை தந்தது.
2: இலங்கை செய்திகள்.
3: சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீரவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகருக்கு எதிரான 50 குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் இதில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 44 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளனர். பாராளுமன்ற வழிமுறைகளை கையாளும் போது சபாநாயகர் பின்பற்றிய ஒரு பக்கச்சார்பான மற்றும் ஜனநாயகத்துக்கு முரணான செயற்பாடுகள் காரணமாக அவர் அந்த பதவிக்கு தகுதியற்றவர் என குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சியினரால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் கொலை குற்றவாளிகளுக்கு உயிரிழந்தவரின் வாரிசுகள் கிசாஸ் எனப்படும் பதிலுக்கு பதில் தண்டனை வழங்கும் உரிமையை துறந்தால் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான திருத்தங்கள் அடங்கிய குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் சட்டத்தை அமீரக அரசு இன்று அறிவித்துள்ளது. இந்த வழக்குகளில் குறைந்தபட்ச சிறை தண்டனை 7 ஆண்டுகளில் இருந்து 15 ஆண்டுகளாகவும், அதிகபட்ச தண்டனை 15 ஆண்டுகளில் இருந்து 20 ஆண்டுகளாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சட்ட நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி ஆணை சட்டத்தின் கீழ் சட்டத்தின் 384 பிரிவின் 3வது உட்பிரிவில் இத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஹூதி கிளர்ச்சிப் படையினர் நேற்று நடத்திய இரு தாக்குதல்களுக்கு ஜோர்தான் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டினர் விவகார அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் 3 சவுதி குடிமக்கள் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரும் தூதுவருமான புவாத் அல் மஜாலி வெளியிட்ட அறிக்கையில், சவுதி அரேபியா மீதும் அந்நாட்டின் பொதுமக்கள் மற்றும் பொருளாதார கட்டமைப்புகள் மீதும் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு ஜோர்தான் தனது கண்டனத்தை மீண்டும் பதிவு செய்வதாக குறிப்பிட்டுள்ளார்.
4: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டர்பனில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் தொடப்பட தாடி வரும் ஆஸ்திரேலிய அணி சற்று முன்னர் வரை 51 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்க 143 ஓட்டங்களை பெற்றது. அணித்தலைவர் பேட் கமின்ஸ் 5 ஓட்டங்களுடனும் மேட் ரென்ஷோ 30 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். மானஸ் லபுச்சியின் 37 ஓட்டங்களுடன் LBW முறையில் ஆட்டம் இழந்தார். ஸ்டீவன் ஸ்மித் 25 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அலெக்ஸ் கேரி 14 ஓட்டங்களுடனும் பியூ வெப்ஸ்டர் 4 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். தென்னாப்பிரிக்க அணியின் பந்துவீச்சில் மார்க்கோ ஜான்சன், வியான் மால்டர் மற்றும் ஆண்ட்ரி நோட்சே ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர்.
5: Business update. Business update. Brought to you by
6: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் நிலையான விலையில் 961.9 பில்லியன் திர்ஹாம்ஸாக பதிவாகியுள்ளது. இது 2025 ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 0.4% வளர்ச்சியாகும் என மத்திய போட்டி திறன் மற்றும் புள்ளியியல் மையம் தெரிவித்துள்ளது. இதில் எண்ணெய் சாரா மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1.8% வளர்ச்சி கண்டுள்ளது. இதன் மூலம் நாட்டின் மொத்த பொருளாதாரத்தில் எண்ணெய் சாராத துறைகளின் பங்கு 79.2% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இந்த பங்கு 78.1% இருந்தது.
5: Business update. Brought to you by
7: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
8: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: ஸ்டார் ஆஃப் தி மந்த்,
10: மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர்.

0: வாட் அ சாங்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த், மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர்.
0: ஓகே, வீக்கெண்ட் ஆயிடுச்சு, ஃப்ரைடே வந்தாச்சு. ஓகே, லெட்ஸ் பிகின் தி ஷோ இன் 3 2 1.

0: அது என்ன பாட்டுப்பா, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனிவேஸ், குட் ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள், மாலை வணக்கம் என் அன்பிற்கினிய அழகிய அற்புதமான அம்மீரகம். 4:14 நாளை காலாயிட்டு இருக்கிற நேரத்துல வெல்கம் பேக் டு தி ஷோ, அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கடக் அண்ட் மை நேம் இஸ்
1: ஜான்சி.
0: போதும் அரை வாரம்லாம் போதும். தம்பி உள்ள வந்ததும் செம்மைய ஒரு பாட்டு கொண்டு வந்திருக்கேன் நான். அது என்ன பாட்டுன்றது இப்பயே கேட்டுருங்க நீங்க. ஓகே, எங்க எங்க எங்க பாட்டுங்க. ஸ்டார்டிங்ல ஊரும் பிளட்டு எப்படியா?

0: அப்படி ரெண்டு பாட்டை சும்மா அப்படியே தெரிக்க தெரிக்க எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே செங்கல் சூழல் கிட்ட போனீங்கன்னா எப்படி ஒரே தகதகான எரியுமோ அந்த மாதிரி ரெண்டு பாட்டு உங்களுக்காக பேக் டு பேக். ஓகே, ஸோ இப்படி உள்ள வந்ததுமே யூஏஇ அப்டேட்டோட அதை போட்டு முடிச்சு என்ன நியூஸ்ன்றதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பாட்டையும் வந்து தெரிக்க விடுவோம் நம்ம.
1: Update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.a.
0: Okay, ladies and gentlemen, இந்த வாட்டி வந்து குளோபல் வில்லேஜ் 31வது சீசன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இந்த வாட்டி புது புது விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதாவது பிராண்ட் நியூ கிட்ஸ் பாஸ்போர்ட், குழந்தைகளுக்கான பாஸ்போர்ட். ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே உள்ள வந்து நிறைய கண்ட்ரியோடைய பெவிலியன்ஸ் எல்லாம் இருக்கும், ஜஸ்ட் லைக் எக்ஸ்போ தான். ஆனால் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது குளோபல் வில்லேஜ் பற்றி தெரியாதா உங்களுக்கு? ஸோ ஆனால் இந்த வாட்டி இட் சீசன் 31 இன்ட்ரடியூசஸ் நியூ கிட்ஸ் பாஸ்போர்ட் அலாங் சைட் ஒரு சீசன் 31 பாஸ்போர்ட் கூடவே சேர்த்து கிட்ஸ் பாஸ்போர்ட் சேர்ந்து தராங்கன்னா குழந்தைங்களும் வந்து ஸ்டாம்ப்ஸ்லாம் அதில் வந்து டெடிக்கேட்டட் ஸ்டேஷன்ஸ்க்கெலாம் போய் ஒவ்வொரு பெவிலியன்லேருந்து தனித்தனியாக ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணிக்கலாமா. அதுக்கப்புறம் டோக்கியோ ரஷ்ன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஒன்று வந்திருக்கு. இது வந்து ஒரு புது ரோலர் கோஸ்டராக, ஸோ நிறைய ஷார்ப் டர்ன்ஸ், ஹை ஸ்பீட் ஆக்ஷன்லாம் இருக்கும் போல். அப்புறம் புது புது கெஃபேஸ்லாம், குளோபல் வில்லேஜ்னாலே ஃபுட்டு தான், விதவிதமான ஃபுட்டு, ஃப்ரைடு பீட்ஸாலாம் நான் அங்கே தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் கல்ச்சுரல் கேட் நாங்கள் ஒன்று இருக்கோம், அது வந்து கொஞ்சம் ஒரு புது லுக், லுக்கு எல்இடி லைட்டிங்லாம் வந்து போட்டு போட்டு கொடுக்குறாங்க போல். அண்ட் புது புது ஷோஸ் உங்களுக்கு தெரியும்ல, குளோபல் வில்லேஜ் 6 கிட்ட நடக்கும், அதுவும் கரெக்டாக சீசன் டைம் ஆச்சுன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து வருவாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து இட் இன்ட்ரடியூசஸ் நியூ பாலிவுட் ஐடில் அண்ட் பேங்க் ஹேஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொண்டு வராங்க போல். ஸோ எனிவேஸ், அப்புறம் சம் பெவிலியன்ஸ் புது, ஒரு சில பெவிலியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் புது லுக்காக, ரெகுலராக போயிட்டு வரவங்களுக்கு இந்த பெவிலியன் இப்படி தான் இருக்கும், இங்கே இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சில பெவிலியன்ஸை வந்து கொஞ்சம் லைட்டாக மாற்றி அமைக்கிறாங்களாம். ஸ்ரீலங்கா பெவிலியன், ரஷ்யா, அதுக்கப்புறம் அசர்பைஜான் பெவிலியன், இது மூணும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இந்த வாட்டி. அண்ட் ஆல்சோ சிரியா அண்ட் குவைத் பெவிலியன்ஸ் கொஞ்சம் புது ஃபசாடோட திருப்பி வருதுன்றாங்க. அண்ட் பார்க்கிங்கும் கெஸ்ட் சர்வீசஸும் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக, விஐபி விசிட்டர்லாம் வந்து ஈஸியாக செல்ஃப் பேமெண்ட் சிஸ்டம் போட்டுட்டு உள்ளே போயிட்டு ஈஸியாக வர மாதிரி. ஏன்னா குளோபல் வில்லேஜுக்குள்ளே போனீங்கனாலே 10,000 ஸ்டெப்பு மினிமமாக நடந்தே தீரணும், ஏன்னா அவ்வளோ வேலை இருக்கும் உள்ளே. அதுவும் குழந்தைங்களெல்லாம் கூட்டு போயிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அங்கே போய் 30 நடக்குது, ஒரு ஏரியாவை பார்த்துட்டு வரதுக்குள்ளே கால் வலிக்கும். போகும்போது ஒரு ஜோஸில் காரை பார்க் பண்ணிட்டு போயிடுவீங்க, திருப்பி வரும்போது காரை தேடி ஆர் கார் இருக்கிற இடத்துக்கு நடந்து வரதுக்குள்ளே ஐயோ போதும்போது நாயிடும். பட் எனிவேஸ், குளோபல் வில்லேஜ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கார்னிவல், எல்லா வருஷமும் நடக்குது. என்ன தான் வந்து கால் வலிக்காதுன்னு சொன்னாலும் குளோபல் வில்லேஜ் போகலை நீங்க அப்படின்னா. ஒய் ஆர் யூ இன் த யூஏஇ பை த வே?
1: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
0: பாட்டு உங்களுக்கு ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு முடிங்க. I will be back. This is the evening Kodak.
2: Back to back.
3: Brought to you by Malabar Golden Diamonds. In the festive season, Malabar Golden Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும்போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: இன்வாய்ஸிங் எல்லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
3: இருக்கவே இருக்கு. ஜோஹோ புக்ஸ்
2: இது என்ன புது சாப்ட்வேரா?
3: அதான் இல்ல, UAE ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த இன்வாய்சிங் முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT ரிட்டர்ன்ஸ், ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
2: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப் கரெக்டா?
3: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
2: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
4: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ka file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

evening karak na or third standard padichit irukumbodhu enak vandu en class la vandu or paiyan irundha avan peru vandu Nithin seriya பேர் மாற்றப்பட்டுள்ளது. எனக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எப்போவுமே கண்டிப்பாக யாரோ ஒருத்தரோட வந்து நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு பகை ஒன்று இருக்கும். அது சின்னதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது பெருசாக அப்படியே வளர்ந்து ஒரு பாயிண்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம், இல்லாட்டினா பேசாமே விட்டுடுவோம். ஏ எனக்கும் அவனுக்கும் ஆகாதுரா. எப்போ எல்கேஜியிலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றா படித்தோம். அந்த எல்கேஜி டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து பெருசாக அவன்லாம் எனக்கு ஃப்ரெண்டு இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படி தான் ஒரு மாதிரி எனிமிட்டியாகவே ஒரு மாதிரி ஓடிடுச்சு. சரியா பேசிப்போன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கிளாஸ் தானே. எனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு பெஞ்சிலலாம் உட்காந்துட்டு இருந்தான். என் கூட வந்து அந்த ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கிற பெஞ்சில் ஐ மீன் அவன் கூட ஃப்ரண்ட்டில் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிற இன்னொரு பையன் இப்போ துபாயில் தான் இருக்கான். அவன் ரேடியோ கேட்பானு எனக்கு தெரில. பட் எனிவேஸ் கதை இதுதான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி இருக்குதுல்ல, ஓகே நான் சொல்கிறேன், சின்னதாகவே சொல்கிறேன். தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு எப்படின்னா என் லைஃபையும் அவன் லைஃபையும் வந்து எங்கள் ஊர்லேயே இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் இருப்பார்ல, எல்லார் ஊர்லேயும் ஒரு பிக் ஷாட் இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் ஷாட்டோட ஒரு பையன்தான் அவன். ஓகே அவன் வந்து டே அவன் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அவனோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவன் யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் பேக்லேருந்து பென்சில் பாக்ஸ்லேருந்து எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். நம்ம ஏதாவது தகரடப்பாதை எடுத்துன்னு போவோம். அவனை பார்க்கும்போதெல்லாம் வந்து சா இவனை மாதிரி இல்லையே நம்ம லைஃப். அதனாலேயும் கூட எனக்கு வந்து அவனை பிடிக்காமல் போச்சு வச்சுக்கேன், அப்படி வச்சுக்கலாம். ஓகே சார் என்னடா அது நம்ம லைஃப் இந்த மாதிரி ஃபேன்சியாக இல்லையே, இவங்ககிட்ட இருக்கிற பொருளாக நம்மக்கிட்ட இல்லையே, இவங்க அப்பா பெரிய ஆள் அதனால தான் அதில் வாங்கி தராரு, இப்போவே எல்லாம் அனுபவிக்கிறான் பாரு நமக்கு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் என் லைஃபை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு விவரம் தெரிஞ்ச டைமில் இருந்தேன். அப்போ ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவன் வரான். எப்படி வரான்னா மஷ்ரூம் கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கட் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போ அவன் வந்து எப்படின்னா மஷ்ரூம் கட்லாம் பண்ணு அப்படியே வரான். டீச்சர்ஸ்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாதே அப்படின்றாங்க. எஸ் மிஸ் ஆனால் வந்து இன்னொரு டூ டேஸில் எங்கள் டேடியோடு சேர்ந்து நான் சிங்கப்பூர் போகிறேன் அப்படிங்கிறான். அந்த டைம்லலாம் வந்து வெளிநாட்டுக்கு ஃபாரின்க்கு யார் போனாலுமே அவங்கள வந்து அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அதையும் வந்து எப்படின்னா எனக்கு அவனை பார்த்தா பிடிக்காது, எனக்கு என்னெல்லாம் நான் வாழ்க்கையில் வேணும்னு ஆசைப்பட்றேனோ அவெல்லாம் அந்த டைம்லேயே அவன் வச்சுருக்கான். வீட்டில் கம்ப்யூட்டர் வச்சுருக்கான், அவங்க அப்பா கார் வச்சுருக்காரு, ரெண்டு வீடு வச்சுருக்காரு, ரெண்டு ஒய்ஃப் வச்சுருக்கு, அதுவும் உண்மைதான். பட் ஓகே இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆசை. ஓகே சே அவனை மாதிரி நம்ம லைஃப் இல்லையேங்கிறதுனாலே ஒரு வெறுப்புலேயே வந்துட்டேன். இப்போ சிங்கப்பூர் அவன் போகிறான் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ஒரே ஐயோ இவன் வேறு போகிறானே போயிட்டு இந்த சீனை போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனை பார்க்கும்போது எப்படின்னா அதே மாதிரி நம்மளும் மஷ்ரூம் கட்லாம் பண்ணணும், நம்ம அப்பா கிட்டே போயிட்டு நம்மளும் சொல்லி எங்காவது ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெலாம் நம்ம போகணும். ஆனால் வந்து அது பரவாயில்லையே நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு வசதி இல்லையா கூப்பிட்டு போகிறதுக்கு, இந்த மாதிரிலாம் ஒரு தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு நாள் கழித்து ரெண்டு நாளுக்கு ஸ்கூலுக்கு ரெண்டு நாள் கழித்து சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் பேக்கில் வந்து பாஸ்போர்ட்டை ஒழிச்சு வச்சுட்டு கொண்டு வந்துட்டு இதுதான்டா பாஸ்போர்ட்டு, இந்த பாஸ்போர்ட் இருந்தால் தான் ஏர்போர்ட்டில் வந்து உள்ளே விடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறான். பாஸ்போர்ட்டுங்கிற ஒரு மேட்டரையே கண்ணில் மொதல் வாட்டி பார்க்குறது இந்த தேர்ட் ஸ்டாண்டர்டில் தான். அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு அப்போ அவன் சொல்லி தான் எனக்கு தெரியுமே. ஆமாம் பெருசாக நான் வந்து அவன் பேசும்போது கலந்துக்க மாட்டேன், ஆனால் வந்து விஷயத்துக்கு நம்ம வந்து வாங்கி போகலாம் யார்கிட்ட இருந்தாச்சும். அப்புறம் பாஸ்போர்ட்டை பார்க்குறான், எனக்கு போகாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே வயிறுலாம் எரியுது, ஐயோ போகிறானேன்னு போயிட்டான். ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு வந்தான். வரும்போது சாக்லேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தான், கொடுத்தான் எல்லாத்துக்கும், எனக்கும் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட வந்து சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா கேட்டேன், எங்கெங்கேயோ போனான் என்னென்னமோ பண்ணான் எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே நம்ம காலங்கள் உருண்டோட மாதங்கள் உருண்டோட அப்படியே நமக்கு அந்த இதெல்லாம் போயிடுச்சு. நான் அந்த பொறாமை வந்துட்டு அப்படியே ஏதோ ஒரு பாயிண்டில் இருந்துனே இருந்தது. ஆனால் இந்த வெளிநாட்டுக்கு நம்ம கூட படிக்கிறவனோ இல்லாட்டின்னா வந்து நமக்கு தெரிஞ்சவனோ யாராச்சும் அவன் வந்து ஒரு ஃபேன்சியான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் சின்னதாக இருக்கும்போது நமக்கு பெருசாக வந்து நமக்கு அது ஒரு குட்டியாக வந்து லைட்டாக ஒரு ஸ்டமக் பர்னிங்கை கொடுக்கும். நம்மளும் மனுஷங்க தானே அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திடீர்னு சிங்கப்பூர் டூரிசம் போர்டிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால், 15 நாள் முன்னாடி அவன் ஃபோன் கால் வந்தது. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சிங்கப்பூருக்கு வாங்க, எங்கள் ஊரை சுற்றி பாருங்கள், எங்கள் ஊரை சுற்றி பார்த்து நீங்கள் வந்து வீடியோலாம் எடுங்க, எடுத்துகிட்டு சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக போங்க, எல்லா செலவும் எங்களோடது அப்படின்னு சொல்லும்போது அடிச்சுதுனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஐ திங்க் எனக்கு எப்படி இருந்ததுன்னா சின்ன வயசில் ஏதோ ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை வந்து பொறாமப்பட்டு அது வந்து நடக்காமல் கடைசியில் லைஃப் வந்து இது ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு. சம்படி கால்ட் அண்ட் சம்படி புட் மீ த்ரூ ரைட் பீப்புள் அண்ட் சிங்கப்பூர் நாட்டிலருந்தே அந்த டூரிசம் போர்டிலருந்தே என்னை வர சொல்லி அவங்க நாட்டை விசிட் பண்ண சொல்லி தங்கிறது அப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு பண்ணி கொடுத்து அதை நான் ஒரு குரூப் ட்ரிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதை மாற்றி. ஸோ அதனால் லைஃப்பில் என்னைக்காவது நம்ம ஒரு விஷயம் நடக்கலைன்னு ஆசைப்படுவோம், அது கடைசியில் அந்த ஆசை எங்கேயோ எங்கெங்கேயோ பிரான்ச்சஸாக போய் கடைசியில் அது சரியான ஆட்களை வந்து அதை கனெக்ட் பண்ணி நம்மளை அதை செய்ய வச்சிடும். இன்றைக்கி நான் வந்து ஓகே ஐ டோன்ட்
எனக்கு அப்பா அப்பா இல்லை, ஆனால் இருந்தாலும் என் காசில் நான் போனேன்டா, என் முயற்சியில் நான் போனேன்டா, ஒன்ன மாதிரி அப்பா காசுக்கு அப்பா காசில் நான் போனடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற இதே பிராவோ போய் அதே தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற நெத்தின் கிட்ட போய் சொல்லணும்னு ஒரு ஆசை. பட் ஓகே, இன்னும் அது சின்ன புள்ளத்தனமாக இருக்கும். பட் இருந்தாலும் இது ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். சரலாம், நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஒன்று ரெண்டு விஷயங்கள் ஆசைப்படுவீங்க, நடக்காமல் இருந்திருக்கும், ஆனால் அது நடக்கும். அது ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட்டாக உங்களுக்கு தாண்டி மாறி வரும், வரும், வந்தே தீரும். உழைச்சி உழைச்சி தோற்று தோற்று கடைசியில் ஒரு பாயிண்ட்டில் தோக்கிறதுக்கு ஸ்பேஸே இல்லாமல் ஜெயிக்கிறது மட்டும்தான் வழி அப்படின்னு லைஃப் கொண்டு போய் நம்மளை ஒரு இடத்துல நிறுத்தும். அப்போ இந்த பாட்டு உங்கள் காதில் விழும், கேட்டு முடிங்க. ஏன்னா இப்போ எனக்கு விழுது இந்த பாட்டு. நான் ப்ராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4.

0: கான்டாக்ட் 0547673111.
1: Brought to you by Anathangam Gold and Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Gold and Diamonds ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: போலே.
1: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வாய்ஸஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: ஹலோ அபுதாபி மக்களே,
6: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
5: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்சியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
6: கிராண்ட் மிலினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப். Call 056-357-9474.
7: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ka file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till 7th November.

0: We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்கறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
3: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
4: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வின்னர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
3: என்னது, நிஜமாவா?
5: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
6: Lulu, where the world comes to shop.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: என்னப்பா 4:55 மணி ஆச்சு. 5 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஃபோன் அடிச்சு கேட்டிங்கன்னா நானும் எடுத்து போட்டுடுவேன். 5 மணிக்கு மேலே திருப்பி வந்து டாபிக் என்னன்னு சொல்லிடுவேன். 6 மணிக்கு மேலே டாப்பிக்கை கண்டினியூ பண்ணி 7 மணிக்கு மேலே போய் ஏதாவது ஒன்று பேசி 8 மணிக்கு முடிச்சுட்டு நானும் கிளம்பிடுவேன். அதுக்கு இப்போ நீங்கள் எனக்கு ஃபோன் அடிக்கணும். 800-894-0 இஸ் தி நம்பர். ப்ளீஸ் கால் மீ ரைட் நவ். 800-894-0 டால் ஃப்ரீ நம்பர். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: வணக்கம்
2: பிரபு,
3: ஸ்ரீதான்
2: பேசுறேன். ஐயோ ரொம்ப பெரிய பாட்டாச்சா? தளபதி ஐயா வருதுங்க, நீங்க கேட்டு போடலன்னா போடலன்னா எப்படி?
4: பெருங்கள். Request a song. Call or WhatsApp 0502528940. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் ஸ்மார்ட் போனில் உள்ள QR குறியீட்டை பயன்படுத்தி மெட்ரோ, டிராம் மற்றும் பொது பேருந்துகளில் பயணம் செய்யும் புதிய டிஜிட்டல் டிக்கெட் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வசதியின் மூலம் துபாய் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நோல் பே அல்லது எஸ்ஹெயில் செயலிகள் வழியாக டிஜிட்டல் நோல் டிக்கெட்டுகளை வாங்கலாம். பின்னர் துபாயின் பொது போக்குவரத்து வலையமைப்பில் குறிப்பிட்ட இடங்களில் உள்ள QR குறியீடு ஸ்கேனர்களில் தங்களது ஸ்மார்ட் போனில் உள்ள குறியீட்டை ஸ்கேன் செய்து பயணிக்கலாம். இந்த புதிய வசதி பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோருக்கு டிக்கெட் வாங்குவதையும் பயணம் செய்வதையும் மேலும் எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
4: சட்ட நிபுணர் நவி பிள்ளைக்கு நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டதற்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த விருது இஸ்ரேல் எதிர்ப்பு வெறுப்புக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிக்கின்றது என்று இஸ்ரேல் விமர்சித்துள்ளது. மேலும் நாசி பிரசாரகரான ஜோசப் கோய்பல்ஸ் நரகத்தில் இருந்து இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று இஸ்ரேல் கருத்து தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நோபல் பரிசு அறிவிப்பு பற்றி பதிலளித்த நவி பிள்ளை டொனால்ட் ட்ரம்புடன் அமைதிக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் இன்னும் கரகோஷம் எழுப்புங்கள் என்று நகைச்சுவையாக தெரிவித்தார்.
2: தமிழக செய்திகள்.
4: நடந்து முடிந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தல் அதிகார பலத்துக்கும் பணநாயகத்துக்கும் கிடைத்த இடைக்கால வெற்றி மட்டுமே என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவை யாராலும் அழித்துவிட முடியாது என்றும் அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் கூறினார். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த கட்சிக்கும் தேவையான பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கப்பெறவில்லை. இந்நிலையில் ஒரு சில கட்சிகளின் ஆதரவோடு தாவிகா சிறுபான்மை ஆட்சியை அமைத்துள்ளதுடன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் தாவிகா அரசை பெரும்பான்மை அரசாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரத்தை நடத்தியதன் விளைவுதான் தற்போதைய இடைத்தேர்தல் என்பதை மக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள் என்று கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் அக்டோபர் 10 போராட்டத்துக்காக டெல்லி மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் சேவைகளை முடக்காமல் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி மற்றும் பிற மாணவர் அமைப்புகள் இணைந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் நாளை போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளன. இந்த போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. மேலும் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்த முயல்பவர்களை கைது செய்ய காவல்துறை திட்டமிட்டுள்ளது. இதற்காக மத்திய ஆயுத காவல் படைகளின் 221 படைப்பிரிவுகளைச் சேர்ந்த 23,000 வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
4: அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எரிக் மேய இலங்கைக்கு வருகை தந்துள்ள மொன்டானா மாநில ஆளுநர் கிரேக் ஜியான் ஃபோடி மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க ஆகியோருடன் கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க தூதுவர் அமெரிக்க நிறுவனங்களுக்கு புதிய வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்குவது, மொன்டானா மாநிலத்தின் புத்தாக்கத்துறையை இலங்கை பங்காளிகளுடன் இணைப்பது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது ஆகியவை பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சங்களாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி ராவல்பிண்டியில் சற்று முன்னர் ஆரம்பமானது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்து ஆட தீர்மானித்ததுடன் சற்று முன்னர் வரை 4 பந்துகள் வீசப்பட்டுள்ள நிலையில் 9 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணிக்கு குசல் மெண்டிஸ் மற்றும் லஹிரு உதார ஆகியோர் ஆரம்பம் வழங்கியுள்ளனர்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. ஸ்வைஹானில் இன்று 43 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, துபாய், ஷார்ஜா, ராசல் கைமா மற்றும் உம்மல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜீராவில் 34 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. வார இறுதி நாட்களில் அமீரகத்தின் பல பகுதிகளிலும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தெரியாது எனக்கு பாட்டு லிரிக்ஸ் தெரியாது அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சொல்லு என்ன பாட்டுன்னு
1: தெரியாது. யுவன் பாட்டு,
0: யுவன் பாட்டுன்றது உலகத்துக்கே தெரியும்.
1: அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதை பத்தி.
0: பாட்டு ஃபுல்லா அதுக்கு அடுத்து லிரிக்ஸ் தெரியாது.
1: அது அவ்வளவு நல்லா இல்ல, அது நல்லா கேட்கல.
0: கிருஷ்ணி வந்து ஒரு டாக்ஸிக் இளையராஜா ஃபேன், அதனால எங்களுக்கு இளையராஜா பிடிக்கும். இளையராஜா ஃபேன்ஸ் மேலதான் பிரச்சனை எப்பவுமே. அதுவும் ஒன்ன மாதிரி ஆள் எல்லாம் அவ்வளவுதான் மூக்குறது காக்கா போன. சரி
1: சொல்லு
0: என்ன என்ன மேட்ரு. இருங்க இருங்க இருங்க. கிருஷ்ணி வந்து என்கிட்ட ஏதோ ஒரு நியூஸ் கேட்டியா என்ன என்னமோ ஓடி வந்து விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமான்னு ஓடி வந்தா. அதுக்குள்ள வந்து பாட்டு வந்துருச்சு. இரு நான் லிங்க்ல எனக்கு அது என்னன்றத சொல்லு. நான் உட்காந்து யூஏ அப்டேட் உட்காந்து மெனக்கெட்டு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி படிக்கிறதுக்கு நீயே படிச்சுட்டு வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே டியூ வான் ஜாயின் டிவான ஜாயின். ஓகே வெல்கம் பேக். திஸ் இஸ் த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். என்னதான் 4 மணிக்கு ஒரு சாயா குடிச்சாலும் மறுபடியும் குடிக்கணும் போல தோணுதியா?
1: தலைக்கு
0: மேல வேலை இருந்தாலும் அதை கட் பண்ணிட்டு போய் டீ குடிக்கணும்னு தோணிட்டே இருக்கு பாருங்க. நான் கூட ரெண்டு பாட்டு அப்படியே சேர்ந்தாப்புல போட்டு போயிடலாமா அப்படின்னு மாதிரி யோசனை இருக்கேன்.
1: இல்ல முடியாது,
0: என்னால முடியும், ஆனா நான் தான் செய்யறது.
1: சரி அதை தட்டுங்க.
0: ஓகே
2: update brought to you by abc cargo and courier number 1 mgcc call or whatsapp 800-916 or visit abccargo.ae
0: sollu vigatha enna what is the hot news right
1: dubai
0: now
1: dubai la vandu public transportation payanpaduthravanga kuripa tram metro buses idhula poravangalukku vandu ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுதான் சொல்ல
0: போறோம்.
1: இப்ப நம்ம நோல் கார்டு தானே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும். சம்டைம்ஸ் வந்து நோல் கார்டு மறந்து வச்சுட்டு போயிருவோம், இல்லாட்டி அவசரமா எங்கேயாவது போகும்போது மெட்ரோல போற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு டிக்கெட் போய் எடுப்போம், அந்த 1-day pass 1-time pass போய் நம்ம எடுப்போம் இல்லையா. இது வந்து நம்ம இல்லைனாலும் கூட டூரிஸ்டா வரவங்க அதிகமா அந்த மாதிரி பாசஸ்ல தான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. போன்லயே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த டிக்கெட். இந்த டிக்கெட்ஸ் வந்து நீங்க பர்சேஸ்
0: பண்ணலாம்.
1: அதுல வந்து ஒரு QR கோட் கிடைக்கும் உங்களுக்கு அந்த 1-time யூஸ் பண்றதுக்கு. சோ நோல் பே அல்லது எஸ்ஹெயில் அப்படிங்கற ஒரு ஆப் இருக்குல, ரெண்டு ஆப்ஸ் இருக்கு. இது ரெண்டலயும் நீங்க வந்து பர்சேஸ் பண்ணலாம்.
0: அது ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்றதுக்கு போன்ல சார்ஜ் இல்லனா
1: சார்ஜ் இல்லனா இல்ல நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து

0: ஒர்க். அதாவது இப்போ நீ எனக்கு இந்த செய்தி இப்போ எனக்கு தெரிஞ்சதுனால இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒருவேளை டிக்கெட்ஸ் வந்து நேரடியாக போய் கியாஸ்க்ல போய் வாங்க வேண்டியிருக்கும், அது ஒரு டைம் வேஸ்ட். ஆனால் இது வந்து சேவ்.
1: ஆமாம் ஆமாம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அதை வாங்கிட்டு யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு 90 days வரைக்கும் டைம் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அது எக்ஸ்பயர் ஆகிடும்.
0: ஸோ ஒரு வாட்டி இப்போ நான் டிக்கெட் வாங்கிட்டேன்னா அடுத்து 90 days அது வேலிடிட்டி
1: இருக்கு, யூஸ் பண்ணாமல் இருந்தால்.
0: நான் வாங்கிட்டு எதுக்கு போயிட்டு கால் வலிக்குதுன்னு வீட்டில் இருந்துட்டேன்னா
1: டாக்ஸியில் போயிடலாம்,
0: டாக்ஸியில் போயிடலாம். இது கார் வாங்கி வச்சிருக்குமே, மாசம் மாசம் கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்ட, அதில் போயிடலாம்னு யோசிச்சா.
1: இது வந்து உங்களுக்கானது இல்ல, எங்களை மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பயன்படுத்துற சாதாரண மக்களுக்கானது.
0: நாங்களும் வந்து நானும் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றோம் தான். எனக்கு வந்து அப்பப்போ வந்து மெட்ரோ பஸ்ல போறது பிடிக்கும் தெரியுமா?
1: என்ன பெரிய மழை பெஞ்சது, கார் எடுக்க முடியல, மெட்ரோல தான் போகணும் அப்படின்னா வேற வழி இல்ல.
0: நான் எதுக்கு வர்றேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் லீவ் போட்டு வீட்டுல உட்காந்து இருப்பேன், நான் ஜாலியா நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துன்னு இருப்பேன். ஓகே, எனிவேஸ் திஸ் இஸ் தி நியூஸ் பை தி வே.
2: எனக்கும்
0: கிருஷ்ணிக்கும் ஏத்த ஒரு பாட்டு வருது, கேளு கேளு. கிருஷ்ணன் எனக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கான்.

0: Okay, I'll give you a clue. From Velayudham. Yes. ஓகே ரைட்டு. ரத்த அவர் பாடுறதுக்கு இன்னும் ஃபைவ் டேஸ் ஆகும் போல. அதனால் அந்த ஒரு பாட்டும், அதுக்கப்புறம் ரெண்டாவது பாட்டு இதுவும் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும். தாம்பூல படத்துலேருந்து உங்களுக்காக இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுது. இதில் நான் லைட்டாக நடுவில் வந்து ஹிப்ஹாப் தமிழா ஹன்சிகா கிட்டலாம் வந்து வந்து பேசுவார். ஓகே ஓகே. ஸோ ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, திஸ் இஸ் மை நம்பர், ப்ளீஸ் கால் மீ, எல்லாம் பாடிட்டு இருப்பார். எனவே ரெண்டு பாட்டு வந்து கேட்டு முடிங்க. அண்ட் அந்த QR கோடு மேட்டர், நோவல் கார்டு வந்து இன்னும் சிம்பிளிஃபை ஆகி ஃபோன்லேயே வச்சுக்கலாம். 90 டேஸ் வேலிடிட்டி ஓட்டெல்லாம் வந்திருக்கு. ஐ டோன் நோ. ஆ ஓகே, சொல்கிறேன், அதை பற்றி சொல்கிறேன். ஓகே.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. In the festive season, Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: என்ன இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க. கோல்ட
4: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
5: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
5: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
6: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
0: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
7: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
8: செழித்தையும் தமிழே ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

உன்னையும் போய் படி காட்டா. தளபதி கச்சேரி, தளபதி கச்சேரி, தன்னா தன்னா நன்னா தன்னா நன்னா தன்னா நன்னா.

0: இன்னைக்கு நான் வந்து எந்த டாபிக்குமே இப்போ வரைக்கும் சொல்லாமல் வச்சிருந்தேன், பட் ஆக்சுவலி எஸ் இதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேட்டர் என்ன அப்படின்னா, ஒன்றும் வெரி வெரி சிம்பிள். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் அதோ பேங்க்குக்கு போய் நின்றுட்டுருக்கேன் ஏதோ காசு வித்ட்ரா பண்ணுறதுக்கு. ஓகே, இங்கே இல்லை ஊரில். ஓகே, வந்துட்டு ஒருத்தர் ஒரு சலான் கொடுத்து இதை ஃபில் பண்ணி இந்த செக்கை மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுத்து இது பண்ணுங்களேன் அப்படின்னாரு என்கிட்ட. நான் அதை வாங்கிட்டு திணறேன், ஐயோ என்னடா இது, ஒரு செக்கு ஃபில் பண்ண தெரில, ஒரு சலான் ஃபில் பண்ண தெரில, என்னடா படிச்சிருக்கோம் நம்மலாம் அப்படி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இதே மாதிரி ஒரே பேங்க் ரிலேட்டடாக சொல்ல போகிறேன், பட் ஓகே, ஆனால் பேங்க் ரிலேட்டடான விஷயம் கிடையாது, ஜென்ரலாக நீங்கள் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். அப்புறம் எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ஒன்று புக் பண்ணிட்டோம், ஆனால் ஆக்சுவலி மாற்றி வேறு ஒரு டேட்டுக்கு புக் பண்ணிட்டோம். ஓகே, பேங்க் மேட்ரு ஒரு வாட்டி சொல்லிட்டேன்னா அது போதும். இப்போ வந்து மாற்றி புக் பண்ணிட்டோம், அது ரீஃபண்ட் வாங்கணும். ஃபோன் பண்ணி அந்த நம்பர் எங்கேன்னு கண்டுபிடிக்க தெரில, ஒரு ஃபோன் அடித்து எப்படி ரீஃபண்ட் வாங்குறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து எமிரேட்ஸில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 25 kgs அலோடுனா எக்ஸ்ட்ரா 5 kg இருக்குது, 30 kg உங்கள் பேக் இருக்குது, ஆனால் 25 kg தான் அலோடுனா எக்ஸ்ட்ரா 5 kgயை நீங்கள் வந்து எங்கே நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் வாங்கினீங்கன்னா ஜாஸ்தி வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃப்ளைட்டு நீங்கள் வந்து உங்களை ட்ராவல் டேட் இருக்கும்ல, நாளானிக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கே ஃபோன் அடித்து 5 kg எக்ஸ்ட்ரா கொண்டு வரேன்னா அதுக்கு ஒரு தனி பேமெண்ட், அந்த பேமெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா, அதாவது நேரடியாக ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் வாங்குறதுக்கும் அதுக்கப்புறம் இங்கே ஃபோன் அடித்து அவங்க ஒரு லிங்க் கொடுத்து அதை பே பண்ணுறதுக்கும் அது ஒரு 500 dirhams ஏர்போர்ட்டில், அப்படின்னா இங்கே ஒரு 120 dirhams அந்த மாதிரி தான் இருக்கும். இது சுத்தமாக தெரில, இது தெரியாமல் 2 வாட்டி நான் 500-600 எக்ஸ்ட்ராக்கு பே பண்ணிட்டுலாம் போயிட்டு இருந்துருக்கேன். இப்போ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரம் வந்து எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ வந்து நம்ம உலக அறிவு வேர்ல்டு நாலேஜ் இதெல்லாம் வந்து நமக்கு இருந்தாலும் ஒரு சில பேசிக்கான விஷயம் நமக்கு பண்ண வராது, தெரியாது. இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இருக்கா, இந்த மாதிரி எதாவது இருக்கா அது சொல்லுங்களேன். எனக்கு வந்து பேங்க் போயிட்டு சலான் ஃபில் பண்ண தெரியாமல் நின்றது தான் வந்து என்னால் மறக்கவே முடியாது. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு என்னை ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாரே, கடைசியில் ஒரு பேங்க் சலான் ஃபில் பண்ண தெரியலையேன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: படிக்கும்
1: போதே வந்துட்டு எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை லீவ் வரும்போது சனிக்கிழமை லீவ் வரும்போது அது எப்பவுமே பெரும்பாலும் நடக்கூடியது. பட் எனக்கு மோஸ்டா இப்போ ரீசெண்டா நிறைய பேருக்கு பணியை நடந்திருக்கு, பட் எனக்கு ரீசெண்டா வந்து நடந்தது
0: என்னன்னா,
1: ரீசெண்டா கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஆச்சு, இந்த ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணுவோம் இல்லையா, அதுல வந்து ஃபுல் நேம்ல வந்து பாத்துட்டேன் வந்து வெறும் என் பேரை மட்டும் நான் போட்டுட்டேன்.
0: சரி,
1: அப்பா பேரை சேர்க்கல.
0: அது பாஸ்போர்ட் நேம் தானே,
1: பாஸ்போர்ட் நேம், அந்த பாஸ்போர்ட் நேம் வந்து கிளியா போட்டுக்கோ. ஆனா நான் என்ன பண்ணேன், ஃபுல் நேம் என் பேரை மட்டும் நான் போட்டுட்டு எங்க அப்பா பேரை சேர்க்கல.
0: அப்புறம்
1: அங்க ஏர்போர்ட்ல கரெக்டா நான் இன்னைக்கு எனக்கு ஃபிளைட்ங்கிறது நான் வந்துட்டு போறேன்,
0: மறந்துடுவோம் மறந்துடுவோம் இந்த சென்ஸ், சில நேரம் தெரியவே தெரியாது. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து அன்னைக்கு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த மேட்டரே தெரியும். டே எதுக்குடா நீ இவ்வளோ காசு பே பண்ணுற எக்ஸ்ட்ரா 5 kg 6 kg ஃபோன் அடித்து முன்னாடியே நம்ம வந்து டைரெக்டாக அந்த அவங்களுடைய அந்த கஸ்டமர் கேர் நம்பர் இருந்து அது கூகுளிலிருந்து எடுத்து ஃபோன் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக கஸ்டமர் கேர் அதிகாரி இதுக்குன்னே இருப்பாங்க, ஃபோன் அடித்து எனக்கு இதுதான் மேட்ரு இதுக்கு எவ்வளோ பேமெண்ட்டுன்னு கேட்டால் ஏர்போர்ட்டில் பே பண்ணுறதை விட 80% ஆல்மோஸ்ட் 70-80% கம்மியாக நீங்கள் காசு பே பண்ணணும், ஃப்ரீயெல்லாம் கிடையாது, ஆனால் கம்மியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது மேட்ரே தெரில பாருங்களேன் எனக்கு, எவ்வளோ காசு அப்படியே நான் கையிலேருந்து போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்காரங்களை குறை சொல்ல வேண்டியது, எவ்வளோ காசு வாங்குறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டு. சரி ஓகே, 90s நாட் அவுட்ல யூ ஹேவ் அ சாங் ஃப்ரம் முதல்வன் விச் இஸ் உப்பு கருவாடோ அண்ட் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல வந்து படைப்பாலேருந்து பாட்டு வருது, செம்மையாக இருக்கும். ரெண்டு பாட்டுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும், கேட்டு முடியும். ஐ வில் பி பேக், திஸ் இஸ் ஆர்ஜே ப்ராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
3: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
4: Nekana, 91 podu.
5: Enadhu?
4: 90s not out.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
3: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum.

0: இந்தியா. Brought to you by Bashabai Biryani, Vasal Hub, Block 4, Karama. வீட்ல கலர் கலரா பட்டு போடுவா இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
3: We'll be back after a short commercial break.
4: E-invoicing lang compulsory panirkanume, nee tayara?
5: Irukave irukku. Zoho Books.
4: Idenna pudhu software
5: a? Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
4: So all under one roof, correct a?
5: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books tayar.
2: பல்லாயிர கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
1: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
6: Hello, Abu Dhabi Makale.
7: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமா கரடியா, தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
6: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October morning 10 AM to 7 PM
7: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான். New light, new beginnings with DAG Developers. Call 056-357-9474.
8: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ka file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
9: சரி, ஓகே, ரைட், சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர்ல உங்களுக்கு ஒரு பாட்டு வருது. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரே பாடல்களும் விளம்பரங்களும் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பேச்சை லைட்டாக குறை பேச்சக்குறைன்னு வர எங்கள் அப்பா எப்பவுமே வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசி ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அவருக்கு எதுவும் ரிட்டன் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் பாயிண்ட் இல்லைன்னா சரி சரி பேச்சக்குறை அப்படின்னு வர அதை மாதிரி தான் குறைச்சின்னு 6 மணிக்கு மேலே வரேன். எனிவேஸ் திஸ் இஸ் ஆர்ஜி ப்ராபோ லிசனிங் டு 89.4. இருங்க ஒரு மேட்டர் இருக்குது, ஆக்சுவலி சொல்லணும். அது என்ன மேட்டர்னா, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, உஜாலா டிட்டர்ஜென்ட் அது வந்து சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், 4 சொட்டு தானே ஆஹா அது போட்டிருப்போம் நம்ம, கரெக்டாக. ஆனால் உஜாலான்றது ரொம்ப ஃபேமஸான நொஸ்டால்ஜிக்கான ஒரு பிராண்ட் இது. ஸோ உஜாலா வந்து அவங்க உஜாலா டிட்டர்ஜென்ட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 89.4 தமிழ் எஃப்எம்மோடு சேர்ந்து நம்மளாம் வந்து கொலுவை செலிப்ரேட் பண்ணுவோம். அதாவது உங்கள் வீடு நம்ம கொலு அப்படிங்கிற பேரில் இப்போ வந்து உஜாலாவில் இருந்தால் ஃபுல் கிஃப்ட்லாம் உங்கள் வீட்டுக்காக வரப்போகுது. அதனால் அடுத்து பட்ஜெட்டில் நீங்கள் வந்து டிட்டர்ஜென்ட்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கட் பண்ணிக்க, ஏன்னா நாங்களே கொண்டு வந்து தருவோம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுவோம், உங்கள் வீட்டில் கொலு வச்சிங்கன்னா அந்த கொலு அப்படியே பஜாக்குன்னு ஃபோட்டோ எடுத்து 0502528940 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகே, அனுப்பிட்டீங்கன்னா அது செலக்ட் ஆகிடுச்சுன்னா நான் உங்கள் வீட்டுக்கு உஜாலா பொருட்கள், பெருமாள் ஸ்டோர்ஸுடைய பூஜை சாமான்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்காக கையில் கொடுப்போம். ஓகே, ஸோ உங்கள் வீடு நம்ம கோலு ப்ராட் டு யூ பை உஜாலா டிட்டர்ஜென்ட், சப்போர்ட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ். ஐ வில் சீ யூ கைஸ் ஆஃப்டர் சில்லக் சாங் ஆஃப் தி ஆர். யா,
3: For details, call 056-415-4242.

0: We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 gram கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
3: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
4: அனுபவம்
5: உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 0569681100.
6: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111.
2: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கோலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
7: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: 2024 அக்டோபரில் தொடங்கிய துபாய் பணமில்லா பரிவர்த்தனை திட்டம் நிர்ணயிக்கப்பட்ட 2 ஆண்டு காலக்கெடுவுக்கு முன்பே அதன் முக்கிய இலக்குகளை எட்டியுள்ளதாக துபாய் நிதித்துறை அறிவித்துள்ளது. இத்திட்டம் துபாய் பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூமினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் துபாயின் பணமில்லா பரிவர்த்தனை குறியீடு தற்போது 90.1% எட்டியுள்ளது. இது 2026 ஆண்டுக்குள் அடைய நிர்ணயிக்கப்பட்ட 90% இலக்கை விட அதிகமாகும். இதன் மூலம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் துபாயின் முயற்சி திட்டமிட்ட காலக்கெடுவுக்கு முன்பே முக்கிய இலக்கை எட்டியுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் தேசிய விமான நிறுவனமான சவுதியைச் சேர்ந்த கேப்டன் ஹமூத் அலி அல் கல்தாவி உயிரிழந்ததை தொடர்ந்து ரியாத் ஏர் நிறுவனம் இரங்கல் தெரிவித்துள்ளது. ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் உயிரிழந்த 3 சவுதி குடிமக்களின் கேப்டன் ஹமூத் அலி அல் கல்தாவியும் ஒருவராவார். இதுகுறித்து ரியாத் ஏர் வெளியிட்ட அறிக்கையில், கேப்டன் ஹமூத் அலி அல் கல்தாவியின் மறைவால் துயரத்தில் இருக்கும் சவுதியா நிறுவனம், அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்களுக்கு ரியாத் ஏர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: 2026 ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்ட தென்னாப்பிரிக்கா வாழ் தமிழ் வம்சாவளி நவநீதம் பிள்ளைக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க மண்ணில் இன வெறிக்கு எதிரான சட்ட போராட்டத்தின் வழியை தனது பயணத்தை தொடங்கி அந்நாட்டின் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்தவர் நவநீதம் பிள்ளை. அவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருப்பது உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிக்கின்றது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ் வேர்களை கொண்ட ஒருவரின் மனிதத்துக்கான பயணத்தில் மனிதநேயத்துக்கும் நீதிக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் இந்த உயரிய நோபல் பரிசு வாயிலாக அங்கீகரிக்கப்படுவது பெருமைக்குரியது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: மேற்கு வங்கத்தில் நந்திகிராம் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ஹசி ராணி ரத் 1.2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். ஹசி ராணி ரத் பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரியின் உதவியாளராக இருந்த சந்திரநாத் ரத்தின் தாயாராவார். சந்திரநாத் ரத் கடந்த மே 6 தேதி வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தின் மத்தியம் கிராமில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். முதல்வர் சுவேந்து அதிகாரி நந்திகிராம் மற்றும் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரசின் தொகுதியான பவானிபூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார். இதனையடுத்து அவர் நந்திகிராம் தொகுதியை ராஜினாமா செய்ததால் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தீர்மானித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த செப்டம்பர் மாதம் அனுராதபுரம் பகுதியில் நடைபெற்ற மக்கள் பேரணியொன்றில் உரையாற்றிய போது நீதிமன்ற உத்தரவை விமர்சித்து அவர் வெளியிட்ட உரை கூற்றுக்கேற்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
0: Business update. Business update.
4: Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: தென்கிழக்காசியாவில் எண்ணெய் விநியோகத்தை வலுப்படுத்தவும் அவசரகால எண்ணெய் இருப்புகளை அதிகரிக்கவும் ஜப்பான் முன்னெடுக்கும் திட்டத்துக்கு சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஆதரவளிக்க உள்ளன. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் ஆசியாவின் எரிசக்தி விநியோகச் சங்கிலியில் உள்ள பலவீனங்களை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் தடங்கல்களை சமாளிப்பதற்கான ஏற்பாடுகளை வலுப்படுத்துவதும் எதிர்பாராத நெருக்கடிகளின் போது பயன்படுத்துவதற்கான மூலோபாய எண்ணெய் இருப்புகளை பாதுகாப்பதுமே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும்.
4: brought to you by
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையிலான இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் இந்திய அணி சற்று முன்னர் வரை 7.5 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 93 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 42 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை அணியின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டதுடன் அபிஷேக் சர்மா 20 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். சஞ்சு சாம்சன் 55 ஓட்டங்களுடனும் இஷான் கிஷன் 18 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்துவீச்சல் ராஸ்டன் சேஸ் ஒரு விக்கெட்டினை வீழ்த்தினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
6: 89.4. You are listening to 89.4 Tamil FM. Tamil FM.
2: Star of the month.
7: Music director Anirudh Ravichandar.

0: ராக் ஸ்டார் வித் த ராப் ஸ்டார் ஃபார் த சூப்பர் ஸ்டார். அடாடா அடாடா அடா அனிருத், அனிருத் யார்? ஒன் சன் ஒன் மூன் ஒன் அனிருத்.
1: ஸ்டார் ஆஃப் த மந்த், ஸ்டார் ஆஃப் த மந்த், மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர்.

ஒன்னே போய் படி காட்டடா. தி ஈவினிங் கரக், திஸ் இஸ் கோயிங் டு பீ தி ஃபர்ஸ்ட் சாங். மொக்கையா தான் ஸ்டார்ட் ஆகும், ஒரு பீட் இறங்கும் பாருங்கப்பா. இது என்ன படம்னு கண்டுபிடிக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.

0: சந்தோஷ் நாராயணன் தான் இசை, கார்த்திக் சுப்ராஜ் தான் டைரக்ஷன், விஜய் சேதுபதி தான் இந்த படத்தில் ஹீரோ. என்ன ஃபுல் விட்டா ஃபுல் பாட்டு இங்கே வந்துடும் போல, டே மியூசிக் போடுறாடே. டே வெல்கம் பேக். எனக்கு வந்து பாட்டை அப்படியே டீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக பேசிட்டு அப்புறமா ஃபுல் பாட்டை போடுறது தான் நம்ம வழக்கம். அதனால் சில நேரம் வந்து இன்னும் பாதி பாட்டு இங்கே ஓட்டிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாழ் நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல. நினச்சாலும் கவலை இல்லை, நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்றதுனால கொஞ்சம் தெனாவட்டாக பேசுகிறேன் நான். தெரியல நம்ம ஸ்டைல் என்ன அப்படின்ட்டு. பட் எனிவேஸ் வெல்கம் பேக், திஸ் இஸ் ஆர்ஜே ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் ஃபேம். இன்னைக்கு 9th October, கரெக்டாக பாருங்களேன், 9th October. இப்போ 24th, இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதத்துடைய மிட்டிலையோ ஏதோ ஒரு டேட்டில் ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு எதாவது நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இன்றைக்கி மாதம் பிறந்துருச்சு, 24th நீங்கள் வந்து இங்கேருந்து ஊருக்கு போகிறீங்க அப்படி வச்சுக்கலாமே. அந்த 24th ஊருக்கு போகிறீங்கன்றது மைண்டில் அந்த 1st தேதியிலேருந்தே இருக்கும். அப்போ அந்த 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 எல்லா நாளுமே அந்த 24th தேதியை ஒட்டியே ஓடுறதுனால உங்களுக்கு 24th தேதி வரும்போது மொத்தம் 3 வாரம் எப்படி போச்சுன்றதே தெரியாது. உங்களுக்கு ஞா உங்களுக்கு ஓகே தானே, இது நான் சொல்கிற லாஜிக் உங்களுக்கு புரியுதுல்ல. இப்படி தான் அங்கே ஓடுது ஒவ்வொரு மாதமும், எப்படியோ ஒரு மாதம் ஆரம்பித்தா ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்குது, ஏதாவது ஒரு 1-2 பெரிய விஷயங்கள் நடக்குது வாழ்க்கையில். ஏதோ அதை எதிர்பார்த்து ஒவ்வொரு மாதமும் முடிஞ்சு அந்த வருஷமே கடைசியில் முடிஞ்சிருது. போன வருஷம் ஐ ஸ்டில் ரிமெம்பர், இன்றைக்கி தான் வந்து ஐ வாஸ் லைக் போன அக்டோபரில் இன்றைக்கி தான் வந்து உட்காந்துட்டு போன வருஷத்துடைய எண்டுக்கு நியூ இயருக்கு தாய்லாந்து போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட பிளான் போட்டோம். இன்னை தட் வாஸ் டுடே அக்டோபர் 9th, நாங்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் மலேசியாவிலேருந்து, ஒருத்தர் சென்னையிலேருந்து, 3 பேர் இங்கேருந்து, இந்த மாதிரி எல்லாம் குரூப் காலில் உட்காந்து எங்கே போகலாம் என்ன செய்யலாம் அப்படின்லாம் உட்காந்து பேமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். டிக்கெட்லாம் இன்றைக்கி தான் போட்டோம், அதுக்குள்ளே ஒரு வருஷமே முடிஞ்சிருச்சா. இப்போ இதே போன மாதம் அக்டோபர் 9th தேதி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, வாட் வே யூ டூயிங் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிய போகுது, இல்லைனா ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணி இன்னைக்கு கரெக்டாக எனக்கு தெரியணும். தட் இஸ் த க்வெஸ்சன் ஃபார் நவ். ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்தேன், அதில் வந்து என்ன, டோன்ட் சீட், நோ சீட்டிங், போஸ்ட் சம்திங், போஸ்ட் எக்ஸாக்ட்லி யூ ஃப்ரம் அக்டோபர் 2025, அதாவது இன்றைக்கி டேட்டில் போன வருஷம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, சீட்டிங் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை போடு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கேட்டிருந்தது. நான் பார்த்தேன், நான் பார்த்ததுக்கப்புறம் போட்டேன், நான் யோசித்தேன். இப்போ உங்கள்கிட்டயும் கேட்கலாம்ல, நீங்கள் இதே டேட் போன வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, வாட் வை யூ டூயிங், நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம், கரெக்டாக இருக்கணும். நான் வந்து என்னங்க அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பேன், என்னங்க இதே மாதிரி கார் ஓட்டிகிட்டு இருந்திருப்பேன், உப்பு சப்பு இல்லாமல் சொல்லக்கூடாது. கரெக்டாக டேட்டோட இவெண்ட் என்ன என்ன செஞ்சிட்ருந்தீங்க கரெக்டாக சொல்லணும், புரியுதா. சும்மா ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் உங்கள் ஃபோன் எடுத்து கேலரிக்குள்ளே போய் இதே டேட்டுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா தெரிய போகுது. டெல் மீ வாட் வாட் பை யூ டூயிங், ஐ வாண்ட் டு நோ. ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: சார், வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: கார்த்திக் சார்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போன வருஷம் இதே
1: உங்களுக்கு பிடிச்ச பேர் கார்த்திக்,
0: மிஸ்டர் கார்த்திக். ஓ, அந்த வீடியோ பார்த்துட்டு வரீங்க நீங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போன வருஷம் இதே டைம்ல?
1: போன வருஷம் இதே டைம்ல ஊருக்கு கிளம்பினேன்
0: தீபாவளிக்கு. அப்படியா, இருங்க கம்பெனி மாறினீங்க, நல்லா சேலரியா போன கம்பெனியோட?
1: ஆமா
0: பின்ன இல்லனா
1: மாறுவானா.
0: போன வருஷம் கார்த்திக் வந்து இதே 9th ஊருக்கு போறதுக்காக கிளம்பிட்டு, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்னா ஸ்ரீலங்காவா நீங்க?
1: இல்ல இல்ல, தமிழ்நாடு தான்.
0: ஸ்ரீலங்கா போய்
1: காரைக்குடி. எனக்கு வந்துட்டு மதுரை ஃபிளைட்டு, மதுரையில போனோம். அதுதான் கொஞ்சம் பெஸ்டா இருந்துச்சு, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் டைரக்டா. அப்போ டயத்துல வந்துட்டு கொஞ்சம் இந்த இது இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு.
0: ஓகே, போன வருஷம் இதே 9th தேதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லணும். இப்ப பாருங்க ஊருக்கு போறதுக்கு கிளம்பின்னு இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லுங்க. அது மாதிரி 3 songs பேக் டு பேக் நான் ப்ராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அப்படியே வீக்கெண்ட் ஃபீவர், அப்படியே கொஞ்சம் இப்பதானடா லீவுக்கு போயிட்டு வந்த, இப்பதானடா புதன்கிழமை தானடா நீ ஆபீஸ்க்கே வந்த, போன வாரமும் புதன்கிழமை நீ வரவே இல்லையா? அப்போ ஒரு வாரம் நான் இல்லை, போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரெண்டு நாள் தான் ஆஃபீஸ் வந்தேன், அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டேன், அப்புறம் இந்த வாரம் புதன்கிழமையிலேருந்து தான் வந்தேன். அப்போவும் பாருங்கள் வெள்ளிக்கிழமை நாளைக்கு ரெண்டு நாள் லீவுன்னு நினைக்கும் போது உள்ளுக்குள்ளே வந்து பட்டாமூச்சி பறக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அஞ்சு வயசு பையன் வீக்கெண்டுன்னு வந்துருச்சு, அடுத்த சனி ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு வந்துருச்சுன்னா அவன்

0: மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.
1: வாழ்க்கையில் என்னைக்காவது ஏன்னா வந்து எவனாவது ஒருத்த வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தட்டி பறிக்கும் போது என் ஆப்பர்ச்சுனிட்டியை நானே கிரியேட் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒருத்தன் எழுந்து நிற்பான், அவனுக்கா இந்த பாட்டு ஃப்ரம் இறுதி சுற்று போடா போடா.

0: 4. We'll be back after a short commercial break.
1: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
2: Hey, ஏதாவது help?
3: அந்த துணியை கொஞ்சம்.
2: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
3: ஏதாவது help?
2: கரண்ட் போயிடுச்சுமா?
3: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும். துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். Ujala liquid detergent alkai menmaya neekum from Jyoti Lab.
4: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா வந்து போன வருஷம் இதே அக்டோபர் மாசம் 2025 என்னடா பண்ணிட்டு இருந்தீ அப்படின்னு கேட்டுச்சு. நானும் இன்ஸ்டாகிராமுக்குள்ள போய் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு போனை பார்த்தேன். போனில் போன வருஷம் டேட்டுக்கு போய் பார்த்தேன். ஓகே என்ன பண்ணிட்டு இருந்தோம் அதை போட்டேன் நான். சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கரெக்டாக 9ஆம் தேதி கரெக்டாக? இங்கே பாருங்க, இந்த உப்பு சப்பு இல்லாமல் காரில் போயிட்டு இருந்தேன், வேலைக்கு போயிட்டு இருந்தேலாம் சொல்லக்கூடாது. வணக்கம். ஹலோ
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் தான் பேசுறேன்.
0: சரி சந்தோஷமா பேசுங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
1: போனீங்களா எல்லாம் பக்கம் பக்கம் தான் 1 hour பை டிராவல்.
0: ஓ அப்படியா? ஓகே ஓகே.
1: ஒரு 2 days ஒரு கண்ட்ரி, 3 days ஒரு கண்ட்ரி. அப்படி
0: நாங்க போனது இல்ல, எங்களுக்கு செகண்ட் விசா இல்ல, எங்களுக்கு எந்த விசாவும் இல்ல. நாங்க ஏழை மக்கள், எங்ககிட்ட எங்களுக்கு நீங்க போயிருக்கீங்க அதனால கேக்குறோம். 1 hour தான் பக்கத்துல.
1: ஆமா பக்கத்துல. எங்க
0: போனீங்க?
1: இது இத்தாலி போனேன், மிலான்.
0: You went to Milan, Italy, அப்புறம் Zurich, Switzerland, அப்புறம்
1: Zurich, அப்புறம் Paris,
0: அப்புறம்
1: அப்புறம்
0: வந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, நல்ல பாட்டு. டான்ல இருந்து ஒரு பாட்டு அப்படியே சும்மா தீ மாதிரி இறங்கிருக்கோம். ஆனா அட் தி சேம் டைம் இப்போ ரைட் நவ எல்லாருமே ஆஃபீஸ் விட்டு ஆல்மோஸ்ட் கிளம்பி டிராஃபிக்ல மாட்டின்னு இருப்பீங்க, இல்லாட்டி 6:30 கிளம்புறதா, கிளம்புனா கண்டிப்பா டிராஃபிக்ல மாட்டுவோன்னு என்ன மாதிரியே வந்து 1/2 hour கழிச்சு கிளம்புற ஒரு ஆளாவும் நீங்க இருக்கலாம். Whoever you are, traffic update is on the way.
2: Traffic update. Brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 km வாரண்டிய பெறுங்க.
0: நீல ஒன் ரோடு பாருங்க, சிட்டி சென்டர் தேராவை தாண்டி கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே ஏறினீங்கன்னா அபுஹேல் மெட்ரோ ஸ்டேஷன். இன்னைக்கு எதுவும் ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு எதுவும் கிராஷ் எதுவும் இல்லை ஈலவன் ரோட்டில் டுவர்ட்ஸ் ஷார்ஜா. பட் வந்து அல்லாதா பார்க் வரைக்கும், அல்லாதா பார்க் தாண்டி சிட்டி சென்டர் ஷார்ஜா வரைக்கும் நல்லா டிராஃபிக் தெரியுது. அண்ட் சிட்டி சென்டர் ஷார்ஜாலேருந்து யூ டர்ன் எடுத்து இந்த பக்கம் மஜாஸ் வரீங்கன்னா மஜாஸ் வரைக்கும் கொஞ்சோண்டு டிராஃபிக் தெரியுது, மற்றபடி அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல் ஃப்ரீ. அண்ட் லெட்ஸ் லுக் இன் டு இன்ஃபினிட்டி பிரிட்ஜ். இன்ஃபினிட்டி பிரிட்ஜும் வந்து அப்படியே நம்ம வந்து D92 இல்லையா அந்த பிரிட்ஜ், நீங்கள் குபைவா இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ அப்படியே அந்த அல்மினா ஸ்ட்ரீட்லாம் தாண்டி குபைவாலேருந்து அப்படியே சிட்டி சென்டர் ஷிண்டகாலேருந்து அப்படியே ரைட்டு திரும்பி நீங்கள் அப்படியே இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் எடுக்கிறீங்கன்னா அவ்வா சாம டிராஃபிக். அல்கோர் ஸ்ட்ரீட் உள்ளுக்குள்ளே கோல்சுக் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட, அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் இந்த எங்கடா சொல்கிறது அந்த ஹயத்தெல்லாம் தாண்டி போவீங்களே அது வரைக்கும் நல்லா டிராஃபிக் தெரியுது. அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் கிட்டத்தட்ட அந்த துபாய் ஹாஸ்பிட்டலை தாண்டி ஐ திங்க் யூ ஹேவ் அ கிராஷ் அண்ட் கொஞ்சம் ரோடு வேலைகள் நடக்குது போல் ப்ராப்ளி, அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே லெட்ஸ் கம் பேக் டு 311 ரோடு. யாரெல்லாம் வந்து 311 ரோடு எடுமச்சான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னீங்களோ நீ இன்றைக்கி ரிக்ரெட் பண்ண போகிறீங்க. பிகாஸ் மிருதுஃபிலிருந்து ஆரம்பித்து டிராஃபிக் சும்மா ஜகஜோதியாக இருக்குது சஃபாரி மால் வரைக்கும். பட் ஓகே பெருசாக டிராஃபிக்கில் மூவிங் டிராஃபிக் தான். பட் மிருதுஃபிலிருந்து மொயஸ்னா போகிற வரைக்கும் கொஞ்சம் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அந்த வழியில் போகிறப்போ ரைட் லெஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, நீங்களும் பெரிய நல்லவரெலாம் கிடையாது. எக்ஸிட் மாறுறவங்களுக்கு வழி கொடுக்க போகிறீங்களா நீங்கள்? அவரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார், நீங்களும் அவருக்கு தரமாட்டீங்க. அப்படி தான் ஓட்டணும், அதனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க.
2: டிராஃபிக் அப்டேட் Brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 km வாரண்டிய பெறுங்க.
0: அனிருத் இசையில ஸ்கேவோட நடிப்புல டான்ல இருந்து வருது உங்களுக்கு பாட்டு, ரொம்ப நாள் கழிச்சு கேளுங்க. Yes, yes, yes. Now, bravo, you're listening to 89.4 Tamil FM. Yay!

0: For more details, contact 054-767-3111.
1: Brought to you by Anathangam Gold and Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Gold and Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: Brought to you by Lulu in Minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
4: We'll be back after a short commercial break.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
5: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்ச்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
6: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
8: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
9: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாக்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
10: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
11: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the vat consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: வெல்கம் பேக். ஓகே, நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் எஃப்எம். நான் தான் ஏன் இந்த சவுண்டு புரியுது, நான் தான் மைக் டைசன் பேசிகிட்டு இருக்கேன். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம். எப்படிங்க கரெக்டாக லைனு பிடிச்சிருக்கீங்க தினமும்?
1: அது தெரியலங்க ஐயா, நம்ம என்ன விடியில் எழுதியிருக்கிறது.
0: சரி, என்ன போன வருஷம் கரெக்டாக 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் வாட் வே யூ டூயிங்?
1: நான் என்னோட கேலரி ஓபன் பண்ணி பார்த்தேன். ரெண்டு விஷயம் ஒன்னு பண்ணிருக்கேன். எங்க அம்மாவுக்கு கம்மல் வாங்கிட்டு இருந்திருக்கிறேன்.
0: ஊருக்கு போனீங்களா போன வருஷம்?
1: கம்மல் வாங்கிட்டு இருந்திருக்கிறேன் ஏதோ ஒரு நாகக்கடையில.
0: ஓகே.
1: ரெண்டாவது, என்னோட தங்கச்சி பொண்ணுக்கு பல்லு விழுந்துருச்சு.
0: சரி,
1: அதை வீடியோ கால்ல பாத்துட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருந்தோம்.
0: அந்த பல்ல போய் முளைச்சு சே புதைச்சு எவ்வளவு சொன்னீங்களா?
1: இல்ல இல்லைங்க, அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன்.
0: நல்லா இருக்கா? இப்ப வந்து சொன்னதுமே போய் திருப்பி பார்க்கும் போது அந்த பழைய மெமரி அப்படியே போன வருஷத்தோட வருதா? சரியா இருக்கு. இப்போ வந்து நல்ல வேலை இவர் வந்து என்னை ஞாபகப்படுத்திட்டார். 7:00 to 8:00 லெட்ஸ் டாக் டு த கிட்ஸ். ஓகே, ஸோ குழந்தைங்க யாராவது இருக்கீங்க, பேரண்ட்ஸ் யாராவது கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா 7 to 8 லெட்ஸ் டூ கிட் ஷோ. ஸோ அதனால் குழந்தைங்க இந்த 40 வயசு ஆட்கள் ஃபோன் பண்ணி வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் குழந்தை தான், அது வந்து நல்ல ஜோக்கு தான், ஆனால் அடிக்கடி கேட்டு கேட்டு எனக்கு வந்து இப்போ கிரிஞ்சாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து விட்டுருங்க, உங்களுக்கு குழந்தை இருப்பாங்களே, ஒரு ஒரு ஒரு 15 வயசு வரைக்கும் கணக்கு வச்சுக்கலாம். அந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ரேடியோ கேட்டுருக்கீங்க, இல்லாட்டி உங்கள் அவங்களுடைய அப்பா அம்மா யாராவது கேட்டுருக்கீங்க, உங்கள் குழந்தைங்க யாராவது இருக்காங்க, ப்ளீஸ் புத்தமாக ஒன் ரேடியோ, ஐ வாண்ட் டு டாக் டு தெம். ஓகே, 7 மணிக்கு மேலே குழந்தைங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு. லெட்ஸ் டூ இட், லெட்ஸ் டூ இட். கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல உங்களுக்கு நேருக்கு நேர் படத்துலேருந்து பாட்டு வருது. அண்ட் நம் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யா,
2: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th

0: We'll be back after a short commercial break.
1: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
2: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
3: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டி செல்லுங்கள்.
2: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
3: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஹலோ அபுதாபி மக்களே,
4: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமாக்க ரெடியா? தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
3: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
4: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான் நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர். Call 056-357-9474.
5: நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ் சொன்ன?
6: ஆமா, தீபா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ். டைமண்ட், அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர். டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
5: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
6: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
3: ஆஃபர் வேலிட் until 11th October only at Bima Jewelers, Lulu Mbuvela Sharjah, Lulu Al Barsha Dubai and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now. This annual offer won't come again. TNC apply.
7: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
8: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்?
7: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
8: எல்லாமே சொல்லுவேன்.
9: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
10: This hour of the Evening Karak is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: பாட்டு வேணுமா? பாட்டு இருக்கு. ஃபோன் வேணுமா? ஃபோன் நம்பர் இருக்கு. 800-8940 ஓகேவா? சரி, அப்படி இல்லைனா எனக்கு பிடிச்ச பாட்டே வந்து போட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஓகேவா? ஆனால் விட மாட்டேங்குன்னு எனக்கு தெரியும். யார் பேசுறீங்க? என்ன பாட்டு வேணும்? என்னது, யார் பேசுறீங்க? சையத். நீங்கள் பேசுகிறதே ரொம்ப கம்மியாக கேட்குது. இதில் வந்து நீங்கள் ப்ளூடூத்தில் வேறு பேசுகிறீங்க. ஹவு டேர் யூ. சரி ஓகே, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க ப்ரோ.
1: எனக்கு வந்து காவலன் பாட்டில் இருந்து ஒரு சாங் போடுங்க.
0: காவலன்லேருந்து உங்களுக்காக ஒரு பாட்டு. பாட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு பாட்டு ஒன்று போடுறவா? இந்த பாட்டு என்ன, யாரது அது போடவா? என்ன ரொம்ப பிடிக்குமா அந்த படம்? என்ன செய்யுது தம்பி, பேசவே மாட்டாரு. சரி பரவாயில்ல, அவரு பொதுவாக இன்ட்ரோவர்ட் போல, பெருசாக யார்ட்டி பேச மாட்டார் போல. எனிவேஸ், பாட்டு உங்களுக்காக வருது. சையத், திஸ் இஸ் ஆர்ஜே ப்ராவோ. 7 மணிக்கு மேலே போவோம். 7 மணிக்கு மேலே குழந்தைங்களுக்கான ஷோ. ஓகே, ஸோ குழந்தைங்களே, வேர் ஆர் யூ? ஜஸ்ட் கால் மீ அட் 800-8940. உங்கள் அப்பா அம்மா யாராவது இருப்பாங்க, உங்கள் அண்ணன் தங்கச்சி யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ரேடியோ கால் பண்ணி பேசிட்டேன். ஓகே ஓகே.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
3: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர்.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: 2026 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நவநீதம் பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துகள் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நிறவரிக்கு எதிரான போராட்டத்தில் தொடங்கி உலகெங்கிலும் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது வரை துணிச்சலும் கொள்கை உறுதியும் நிறைந்தது நவநீதம் பிள்ளையின் பயணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2012 ஆண்டு ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் அவையில் அவரை சந்தித்து ஈழத் தமிழர்களின் துயர் மிகுந்த வாழ்வையும் நீதிக்காகவும் கண்ணியமான வாழ்வுக்காகவும் அவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தையும் எடுத்துரைத்ததை இத்தருணத்தில் நிகழ்வுடன் நினைவு கூறுகின்றேன் என்று அவரை ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: புற்றுநோய்க்கான மருந்துகளின் வர்த்தக லாப வரம்புக்கு மத்திய அரசு உச்ச வரம்பு நிர்ணயித்துள்ளது. சிகிச்சை செலவுகளை குறைக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார சிகிச்சைகளுக்கான செலவு சுமையை குறைக்கும் நோக்கில் புற்றுநோய் மருந்துகளின் வர்த்தக லாப வரம்புக்கு உச்ச வரம்பு நிர்ணயிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் புற்றுநோய் மருந்துகளின் விலை குறைந்து நோயாளிகளின் மருத்துவ செலவு சுமை குறைய வாய்ப்புள்ளது. இந்த நடவடிக்கை தொடர்பான விரிவான விவரங்கள், குறிப்பிட்ட மருந்துகளுக்கான உச்சவரம்பு மற்றும் நடைமுறைக்கு வரும் திகதி ஆகியவை இன்னும் அறிவிக்கப்படவில்லை.
2: இலங்கை செய்திகள்.
4: வாகன உரிமை மாற்ற விதிகள் டிசம்பர் 1st முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று இலங்கை மோட்டார் போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. திறந்த ஆவணங்கள் மூலம் வாகன உரிமையை மாற்றுவது தொடர்பான சட்டங்கள் மாற்றப்படுகின்றனவா என்ற கேள்விக்கு பதிலளித்த மோட்டார் போக்குவரத்து துறையின் ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் துஷார் இந்துனில் பெர்னாண்டோ தற்போதுள்ள சட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று கூறினார். தற்போதைய சட்ட விதிகளின்படி தமது பெயரில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தை மற்றொருவருக்கு உரிமை மாற்றம் செய்யும் நபர் 14 நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்து துறையிடம் MT6 படிவம், வருமான உரிம பத்திரம், வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 961.9 பில்லியன் திர்ஹாம்ஸாக பதிவாகியுள்ளது. இது 2025 ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 0.4% வளர்ச்சியாகும் என்று மத்திய போட்டித்திறன் மற்றும் புள்ளியியல் மையம் தெரிவித்துள்ளது. இதே காலகட்டத்தில் எண்ணெய் சாராத பொருளாதாரம் 1.8% வளர்ச்சி கண்டுள்ளது. இதன் காரணமாக நாட்டின் மொத்த பொருளாதார எண்ணெய் சாராத துறைகளின் பங்கு 79.2% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இந்த பங்கு 78.1% இருந்தது.
2: உலக செய்திகள்.
4: அழுத்தம் மற்றும் மிரட்டல்கள் இல்லாமல் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டால் மட்டுமே அவை வெற்றியடையும் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். ஆனால் கட்டாயப்படுத்தும் அணுகுமுறையை ஈரான் ஏற்காது என்றும் மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: பாகிஸ்தான் அணிக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 182 ஓட்டங்களை பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பாடியதுடன் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் லஹிர் உதாரா அதிகபட்சமாக 91 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். கமிது மென்னிஸ் 23 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார். தசுன் சானக்கு 18 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். அணியின் ஏனைய வீரர்கள் 10க்கும் குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழக்க செய்யப்பட்டனர். பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சில் நசீம் ஷா 3 விக்கெட்டுகளையும், முகமது இம்ரான் 2 விக்கெட்டுகளையும், ரசாவுல்லா, ஷடாப் கான் மற்றும் சயிம் அயூப் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினை வழங்கினர். பாகிஸ்தான் அணிக்கு 183 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
0: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
5: 89.4
6: இங்க தாந்தா கிங்.
5: நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: பொன்னியும் போய் பண்ணி காட்டட்டா.
1: வெல்கம் பேக். 7:11 ஆன் த கிளாக். 7:11 அப்படின்னு சொன்னது இந்த சிங்கப்பூர், மலேசியா, பாலி இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் 7:11 ஒரு கடை இருக்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும், என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். Anyways, welcome back to the last hour and weekend is right here. And by the way, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் குழந்தைங்கிட்ட பேச போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ வித்தவுட் எனி டிலே குழந்தைங்க ஷோ ஸ்டார்ட்ஸ் ரைட் நவ். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். என்ன கிளாஸ் படிக்கிற நீ? 4th ஸ்டாண்டர்ட். சித்தா வந்து 4 வருஷம் ஆகுது. அப்ப நீ யூகேஜி படிச்சுட்டு இருந்தியா? சரி, ஓகே. என்ன உன் வீடு எங்க இருக்கு? வேற இஸ் யுவர் வீடு?
2: துபாய் லேண்ட், சைக்கோ டவர் சி.
1: ஓ மை காட், டு யூ நோ வேர் துபாய் லேண்ட் இஸ்?
2: எஸ் இட்ஸ் நியர் டு டிஎஸ்ஓ.
1: டு யூ நோ வேர் இஸ் டிஎஸ்ஓ?
2: இட்ஸ் ஹியர்.
1: வேர் வேர் டெல் மீ,
2: இன் துபாய்.
1: துபாயில எங்க இருக்கு டிஎஸ்ஓ? டு யூ நோ வேர் டிஎஸ்ஓ இஸ்?
2: இட்ஸ் நியர் டு அல்வர்கா.
1: வேர் இஸ் அல்வர்கா? தென்
2: Alvarka is in my school is in Alvarka.
1: Where is your school? Oh, your school is in Alvarka. Sorry, okay. Where is Alvarka now?
2: I have no idea.
1: நீ வந்து என்ன சொல்லிருக்கணும்? டுபாய் லேண்ட் கிட்ட இருக்குன்னு சொல்லிருக்கணும். நான் திரும்ப டுபாய் லேண்ட் எங்கன்னு என்ன திரும்ப டிஎஸ்ஓ கிட்ட இருக்குன்னு சொல்லுவா நீ? சரி, நான் ஊருக்குலாம் போனியா நீ?
2: போயிட்டு வந்தேன்.
1: எப்போ ஊருக்கு போயிட்டு வந்த? ஊருக்கு போய் என்ன பண்ணுவ நீ? எது உன் சொந்த ஊர் இது?
2: தென்காசி
1: டிஸ்ட்ரிக்ட். போடு, அங்க போய் என்ன பண்ணுவேன்? பாட்டி தாத்தா கிட்ட வந்து ஜாலியா வந்து. பாட்டி தாத்தா எல்லாம் ஊர்ல இருக்காங்களா?
2: ஆமா.
1: ஜாலி என்ன பண்ணுவ ஊருக்கு போயிட்டு? வாட் வில் யூ டு?
2: தாத்தா பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ.
1: டைம் ஸ்பெண்டிங் வாட்? ஓகே, என்ன டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா என்ன உனக்கு சொல்லு. தாத்தா பாட்டி என்ன பண்ணுவ?
2: நரி வந்து ஜாலியா விளையாண்டுட்டு பட்டு கிடக்குமா. ஆனா மான் வந்து வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டா இருப்போ. அங்க பக்கத்துல இருக்க கிணறுல குளிச்சுட்டு இருக்குமா.
1: எது மானு?
2: நரிக்கு
1: ராஜா மஸ்ட் பி இன் ஜெயில் ரைட் நவ். பட் ஓகே, எனிவேஸ் நீ வந்து நரிவாயில கல்லெல்லாம் போடக்கூடாது, சரியா? அப்புறம் அவ்வளவுதான், நரி கடியை போட்டு அனுப்பிடும் உனக்கு. போதும், நீ பேசினதே 4 நிமிஷம் ஆயிடுச்சு. உன் தங்கச்சி கிட்ட நான் அடுத்த வாரம் பேசுறேன், ஓகே? பட் சே ஹை டு யுவர் தங்கச்சி. பாய். ஓகே, ரைட்டு. ஆமா, கடவுள் ஜாலியா இருந்ததுப்பா. இப்படிதான் வந்து குழந்தைங்க ஷோ ஸ்டார்ட் ஆகும். இன்னும் யாரோ ஒருத்தர் கால் பண்றாங்க. பேசு, பட்டன் பேசு, டக்குன்னு வச்சிரும். வணக்கம், யார் போயிச்சா? லைன் போய் லைன். என்னடா ஃபோன் பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் அண்ணன் ஃபோன் எடுத்தனா டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுறீங்க. வை டு யூ டூ திஸ்? பேட் ஹேபிட். ஓகே, பிரேமம்ல இருந்தும் புஷ்பா 2ல இருந்தும் ரெண்டு பாட்டு பேக் டு பேக். டுடே ஸ்கெட்ச் ஷோ. குழந்தைங்க மட்டும் கால் பண்ணுங்கள், பெரியவங்களாம் ரெஸ்ட் எடுத்தீங்க. பெரியவங்க குழந்தைங்களுக்கு ஃபோன் போட்டு கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் ஆர்ஜி பிரபு, யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
3: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. In the festive season, Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்க.

0: மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.
1: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா.

0: அழுகாத வண்டா.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
1: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
5: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: ஹலோ அபுதாபி மக்களே,
1: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
6: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
1: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர். Call 056-357-9474.

0: தோஸ்த் பாடா தோஸ்து, நீ வந்து கிட்ஸ் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்து குழந்தைங்கள கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ யார் இருக்கீங்களா? இல்லை, ஹலோ வணக்கம், ஹலோ டே தம்பி, ஏ இன்பா, எப்படி எப்படி இருக்க?
1: இன்பா பொண்ணு,
0: இன்பா
2: பொண்ணு,
0: சரிம்மா சரி, ஓகே கொஞ்சம் சத்தமா பேசு, சத்தமா பேசு, சத்தமா பேசு. உன் பேர் என்ன? அப்பா கடவுளே,
2: நான்
0: என்னது சரி, என் பெரிய ஃபானா, அடாடாடாடாடா பாரு அங்கு அங்கிள் பின்னாடி அப்பா இருந்து சொல்லி சொல்லி கொடுக்குறாரு உனக்கு. ஆ இரு, என் பேர் சார், இருங்க சார், நீங்கள் என் பேர் சொல்லு பாப்போம், என் பேர் சொல்லு, சொல்லு சொல்லு. ஆ
2: சொல்லு,
0: ஓகே ஓகே நைஸ். ஆமாம், என் பேர் ராவ் பகதூர் சாஸ்திரி, கரெக்ட் தான் நீ சொல்கிறது, கரெக்ட். சரி ஓகே, பாத்தியா சந்தோஷமா இருந்ததா, ஜாலியா இருந்ததா? அப்படியா, எனக்கு அப்படி இல்லையே உள்ள. சரி ஓகே சரி ஓகே, லெட் மீ டாக். என்ன கிளாஸ் படிக்கிற நீ? கேஜி டூனா யூகேஜியா? நம்ம ஊர் இதுபடி கேஜி. சரி சரி, இப்போ நீ வந்து பிறந்து வளர்ந்து இங்கே தானே இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்கு உங்கள் அப்பா உன்னை கூட்டு வந்துட்டாரா? இங்க இங்கே தான் பிறந்து பிறந்து நீ? சரி ஓகே விட்டுருவோம். சரி, ராசல் கேமால ஜபல் ஜெய்ஸ் போயிருக்கியா? நிறைய போயிருக்கியா நீ? சரி, ராசல் கேமாலேருந்து ஜபல் ஜெய்ஸ்க்கு எவ்வளோ தூரம் சார்? நீங்க சும்மா இருக்கு சார், இங்க பாரு. அப்பா சொல்றது கேட்காத, அவர் தப்பா தான் சொல்லுவாரு, இல்ல சரியா தான் சொல்லுவாரு, ஆனா வந்து அவர் சொல்றது கேட்காத, நான் சொல்றது கேளு. சரி, ஜபல் ஜெய்ஸ் எல்லாம் போயிருக்கியா? இன்னும் 1 hour ஆகும் மேம், அவ்வளவு உண்மையா? நான் போனதே இல்ல. என்ன இருக்கு மேல ஜபல் ஜெய்ஸ்ல? ஜபல் ஜெய்ஸ்ல என்ன இருக்கு? நீ தான் எனக்கு சொல்லணும். இன்னும்
2: யோசிக்கிறேன்
0: மேல மே உண்மை. அப்புறம் எதுக்கு ஒரு மணி நேரம் இங்கிருந்து கீழேருந்து மேலே போயிட்டு திருப்பி வர்றதாச்சும்மா? சரி சரி, இப்ப நீ வந்து ஜிப்லைன் இருக்காங்க, நீ ஜிப்லைன்ல போயிருக்கே? நீ
2: ஆமா,
0: உன்னை வந்து ஜிப்லைன்ல ஏற்ற மாட்டாங்க. உனக்கு இப்பதான் 10 வயசு ஆகுது, உனக்கு வந்து 40 வயசு ஆகும்போது
2: பர்த்டே
0: மார்ச் 10th. ஜெமினியா நீ? ஜெமினியா பைசிஸ், யூ ஆர் அ பைசியன். பைசிஸ்னா என்ன தெரியுமா உனக்கு?
2: தெரியாது.
0: தெரியல நீ? ஓகே, யூ ஆர் அ பைசியன். ஓகே சொல்லு பாப்போம், ஹூ ஆர் யூ? ஹலோ, வரேன். உன் பர்த்டே அடுத்த மார்ச் 10th நைட்டு, மார்ச் 9 நைட்டு 12 மணிக்கு நான் உன் வீட்டு கதவை தட்டி உனக்கு கேக் கொடுக்குறேன். ஓகே ஓகே, பாய். ஓகே, ஸோ த 90s நாட்டில் உங்களுக்கு பாட்டு வருது, பாட்டு கேட்டு பிடிங்க. குழந்தைங்களே வேற ஆயு, கால் மீ, வி கேன் டாக், ஜாலியாக பேசுவோம். ஓகே,
3: த ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111.
4: பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். உங்க வீட்டு கொலுவ அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
5: நைன்டி ஒன்னு போட, 90s நாட் அவுட்.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
1: brought to you by Bashabai Biryani 50% discount la Monday to Saturday takeaway la veg and non veg combo verum 10 dirhams thaan.

0: சும்மா
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
2: brought to you by பாஷாபாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா
3: தமிழ் தமிழ் தமிழ் 89.4
4: வீட்ல கலர் கலரா பட்டு போடுற இருக்கு, ஆனா அது கட்டிறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
5: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
4: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
6: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
3: We'll be back after a short commercial break.
7: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
4: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
8: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாக்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
9: இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும். துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட் அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyoti Labs.
10: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
11: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till

0: the evening karak
1: ரதிமா செஞ்சது முத்தம் சதிமா. இப்போ அதை ரதிமா தான் அடுத்து வரப்போகுது. கடைசியாக வந்து சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா பேசிட்டு தம்பி இந்த கிளம்பு. வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுகிறேன் பாரு, வீட்டில் நீ பேசுறத ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க பாரு பின்னாடி.
2: உண்மையான
1: பேர் சொல்லு பாப்போம். என்ன சிரிக்கிற? ஐயோ சரி, ஆன் மேரி என்ன கிளாஸ் படிக்கிற? எல்லா வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லுவேன் நான் எல்லாத்துக்கும். சரி, என்ன கிளாஸ் படிக்கிற நீ? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஆன் மேரி. இப்போ எங்க போயிட்டு இருக்க நீ? எங்கம்மா போயிட்டு இருக்க? சும்மா எதா சொல்லு.
2: ஒரு
1: நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லு. பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லணும். ஓகேவா? இப்போ நீ பேசும்போது பின்னாடி இருந்து யாராவது உனக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்களா இப்படி பேச அப்படி பேசுனேன்? உங்கள் அம்மாவோ
2: அப்பா
1: நீயே தான் பேசுறியா? நிஜமாவா? போடு. ம், சரி ஓகே. வந்துட்டல, எனக்கு ஒரு பாட்டு பாடு. இதை அதாவது பாட்டு பாட்டு ஏதாவது பாடு. வந்துட்டல, நீ தான் லாஸ்ட் காலர்.
2: ஆ,
1: நீ தான் பாடணும். சூப்பர் சூப்பர். சரி ஓகே, ஒரு பாட்டு வேற பாட்டு. இப்ப வேற பாட்டு போடு எனக்காக. எனக்கு வந்து ரதிமா படு, ரதிமா.

0: அப்புறம்
1: கெட்டி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ.
0: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், பின்னாடி வேற ஏதோ எக்ஸ்ட்ரா கோரஸ் சவுண்ட் கேக்குது, யாருது?
1: என்ன
0: பெருசா இருக்கியா? என் பேரோட பெருசா? பாஸ்போர்ட்ல எழுதுறதுக்கு இடம் இருக்காத. சொல்லு சொல்லு.
1: சொல்றேன்
0: பயமா இருக்கு. மறுபடியும் சொல்லு. எனக்கு ரீட்டா கீட்டாக்கு மேல ஒண்ணுமே புரியல எனக்கு. என் பேர் என்ன தெரியுமா? ஓகே, ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் பிராவோ. சொல்லு பாப்போம். மலேசியா எங்க போது உன் பேரு? உங்க அப்பா பாரு எவ்வளவு பெரிய பேர் வச்சிருக்காரு, சொல்றதே கஷ்டம்.
1: சொல்லு.
0: ரெண்டு பேரும் சர்ச் போய் எனக்கா என்ன வேண்டிப்பீங்க?
1: என்ன
0: இம்ப்ரூவ் பண்ணும் தெரியாம கேட்டனோ?
1: என்ன
0: பாட்டு வேணும்? போறது சர்ச்சுக்கு கேக்குற பாட்டு ஊரும் பிளட்டு. இங்க பாரு வேற மாதிரி ஆயிரும், வேற ஏதாவது பாட்டு கேளு. ரதிமா. சரி ஓகே, உனக்கா ரதிமா போட்டு நான் இங்க கிளம்புறேன். ஓகேவாமா?
1: நான்
0: சொல்றேன், வெளில இருந்து கேட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், நீ ரதிமா கேட்டு சாலை என்ஜாய் பண்ணு. ஓகே பாய். ஓகே, எனக்கா ப்ரே பண்ணிக்கோ. ஓகே
1: ஓகே
0: ஓகே பாய். ஷோ பிடிச்சது, இட் வாஸ் நைஸ். அண்ட் கிட் ஷோ வார வாரம் நடக்கும் இனிமே, ஆஸ் லாங் அஸ் ஐ டூ தி ஷோ ஆல் அலோன். வீக்கெண்ட் வந்துருச்சு, ஹாப்பி வீக்கெண்ட். திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் ஷோ. இது 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே.

0: We'll be back after a short commercial break.
1: அச்சோ, கோல்ட் ரேட் ஏன் இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? வெயிட் பண்ணி தான் கோல்டு வாங்கலாம்னு இருக்கேன். வெயிட் எல்லாம் பண்ண வேணாம். பீமா ஜுவல்லர்ஸ்ல இன்னைக்கு ஜுவல்லரிய புக் பண்ணி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
2: எப்படி?
1: ஜஸ்ட் 10% அட்வான்ஸ் பே பண்ணி ஜுவல்லரிய புக் பண்ணுங்க. 85,000 வர்த் ஜுவல்லரி புக் பண்ணா 180 டைமண்ட் வவுச்சர், கூடவே டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல 50% ஆஃப், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல அப் டு 40% ஆஃப்.
3: செலிப்ரேட் திஸ்

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas le verum 10% advance lithi. Lowest gold rate le unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM in Virivana Seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றது. தாராபுரம் தொகுதியில் தாவிக வேட்பாளர் சத்யபாமா 60,078 வாக்குகளை பெற்று 9,471 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டினார். இதேவேளை மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட்ட தாவிக வேட்பாளர் மரகதம் குமரவேல் 74,048 வாக்குகளை பெற்று 20,040 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தாராபுரத்தில் திமுகவின் சுகன்யா 57,370 வாக்குகளையும், அதிமுகவின் பானுமதி 45,280 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் கார்த்திகா 5,268 வாக்குகளையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ப லட்சுமணன் 1,157 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர். இதேவேளை மதுராந்தகம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட பரந்தாமன் 54,008 வாக்குகளையும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட கணிதா சம்பத் 47,450 வாக்குகளையும், நாதக்க சார்பில் ஜானகிராமன் 2,709 வாக்குகளையும், சிபிஎம் சார்பில் பி சுகந்தி 1,986 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர். மதுராந்தகம் தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைத்த வெற்றி பெண்கள் மீதான அவதூறு பேச்சுக்கு எதிரான வெற்றி என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். இத்தகைய தேர்தல் வெற்றி இனிமேலும் தொடரும், தொடர்ந்தேதான் தீரும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் மனதில் நம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கென இருக்கும் முதன்மை சக்திக்கான முதலிடமும், நமது மனசாட்சி உள்ள மக்களாட்சி மீதான நம் சொந்தங்களின் ஆழ்மன விருப்பமும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளன என்று அவர் அறிக்கை வெளியிட்டார். வாக்குகளுக்கு ஒரு பைசா கொடுக்காமல், யாரையும் பட்டியல் அடைத்து அவமானப்படுத்தாமல், திருமங்கலம் ஈரோடு கிழக்கு ஃபார்முலா என்று எந்த ஃபார்முலாவும் இல்லாமல், அன்பு பாச உறவு ஃபார்முலா மற்றும் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து வென்ற தேர்தல் இதுவென்று அவர் கூறினார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை இல்லை, மாறாக மாபெரும் மக்கள் சக்தியின் கோட்டை. மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற அன்புமிக்க தூய சக்தியின் கோட்டை என்பதை நிரூபித்துள்ளது. தமிழக இடைத்தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் பணநாயக சூத்திரத்தையே அடித்து நொறுக்கி பெற்றுள்ள வெற்றியே இது என்று முதலமைச்சர் விஜய் பெருமிதம் தெரிவித்தார். 5 நிமிட பேச்சிலேயே அனைத்தையும் விஜய் மாற்றிவிடுவார் என கட்டமைக்கப்பட்ட போலி பிம்பம் 4 மாதங்களில் கிழிந்து தொங்கிவிட்டது என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஆட்சிக்கு வந்த இத்தனை குறுகிய காலத்தில் இப்படி ஒரு சரிவு எந்த முதல்வருக்கும் இதுவரை ஏற்பட்டதில்லை என இரு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து திமுக தலைவர் விமர்சித்தார். இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி என்று அவர் கூறினார். கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகள் என விமர்சித்த கட்சிகளையே இப்போது தன்னோடு இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்த நிலையிலும், அனைத்தையும் மீறி எப்படியாவது வெற்றி பெற்றால் போதும் என்ற மனநிலைக்கு அவர்களை தள்ளும் வகையில்தான் இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளன என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தல் அதிகார பலத்துக்கும் பணநாயகத்துக்கும் கிடைத்த இடைக்கால வெற்றி மட்டுமே என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் ஆட்சியமைப்பதற்கு எந்த கட்சிக்கும் தேவையான பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கப்பெறவில்லை. தீர்ந்து போன சக்தி என்றும் மற்றும் பலர் என்றும் நம்மை கேலி செய்தவருக்கு இந்த இடைத்தேர்தல் மரண பயத்தை காட்டியிருக்கின்றது என்று அவர் கூறினார். அதிமுக கோட்டையில் நுழைந்துவிட்டதாக தாவிக்கா நினைக்கலாம், ஆனால் இது இடைக்கால வெற்றி மட்டுமே. இந்த தற்காலிக வெற்றியை கொண்டு அதிமுகவை அழித்துவிடலாம் என்று யாரும் கனவு காண வேண்டாம். ஏனென்றால் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டி காப்பாற்றிய அதிமுக ஒரு இரும்பு கோட்டையாகும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: மேற்கு வங்கத்தின் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அசாமின் 1 மக்களவை தொகுதிக்கும் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தின் ரிஜிநகர் பாஜக வேட்பாளர் சங்கர் ராவ் சர்க்கார் 129,914 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் மம்தா பானர்ஜியின் மமதா அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 4 இடத்துக்கு தள்ளப்பட்டது. நந்திகிராம் பாஜக வேட்பாளர் ஹசிராணி ரத் 122,753 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் வேட்பாளர் மிலன் பிரதான் 41,674 வாக்குகளுடன் 2 இடம் பிடித்தார். அசாமின் நகோன் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் தேவசித் சர்மா 166,134 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மற்றும் பிற மாணவர் அமைப்புகள் இணைந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் நாளை போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளன. இந்த போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. மேலும் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்த முயல்பவர்களை கைது செய்ய காவல்துறை திட்டமிட்டுள்ளது. இதற்காக மத்திய ஆயுத காவல் படைகளின் 221 படைப்பிரிவுகளைச் சேர்ந்த 23,000 வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். இதற்கான நடவடிக்கைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்துள்ளது. இவர்கள் டெல்லி போலீசாரோடு இணைந்து பணியாற்ற உள்ளனர். போராட்டக்காரர்களை போராட்டக் களத்துக்கு வராமல் தடுக்கும் நோக்கில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் அக்டோபர் 10 போராட்டத்துக்காக டெல்லி மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் சேவைகளை முடக்காமல் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கையர்களுக்கு ரியாத் தூதரகம் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை பிரஜைகள், குறிப்பாக ரியாதில் வசிப்பவர்கள் அல்லது அங்கு பயணம் மேற்கொள்பவர்கள் தொடர்ந்தும் விழிப்புடன் இருக்குமாறும் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் ரியாதில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் நாட்டில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேவையான நேரங்களில் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் தற்போதைய நிலைமை தொடர்பான காணொலிகள், குறுந்தகவல்கள், செய்தி அறிக்கைகள் மற்றும் சமூக ஊடக பதிவுகளை பகிரவோ பரப்பவோ வேண்டாம் என இலங்கை பிரஜைகளிடம் தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. தவறான தகவல்கள் பரவுவதை தவிர்க்க அதிகாரப்பூர்வமான மற்றும் சரிபார்க்கப்பட்ட தகவல் மூலங்களை மட்டுமே நம்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ரியாதில் உள்ள இலங்கை தூதரகமும் ஜெத்தாவில் உள்ள இலங்கை துணை தூதரகமும் வழக்கம்போல் செயற்பட்டு வருவதாகவும் தூதரக சேவைகள் தொடர்ந்தும் வழங்கப்பட்டு வருவதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் ஸ்மார்ட் போனில் உள்ள QR குறியீட்டை பயன்படுத்தி மெட்ரோ, டிராம் மற்றும் பொது பேருந்துகளில் பயணம் செய்யும் புதிய டிஜிட்டல் டிக்கெட் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வசதியின் மூலம் துபாய் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நோல் பே அல்லது எஸ்ஹெயில் செயலிகள் வழியாக டிஜிட்டல் நோல் டிக்கெட்டுகளை வாங்கலாம். பின்னர் துபாயின் பொது போக்குவரத்து வலையமைப்பில் குறிப்பிட்ட இடங்களில் உள்ள QR குறியீடு ஸ்கேனர்களில் தங்களது ஸ்மார்ட் போனில் உள்ள குறியீட்டை ஸ்கேன் செய்து பயணிக்கலாம். இந்த புதிய வசதி பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோருக்கு டிக்கெட் வாங்குவதையும் பயணம் செய்வதையும் மேலும் எளிதாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின்படி கொலை குற்றத்தில் தண்டிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவரின் வாரிசுகள் கிசாஸ் எனப்படும் பழிக்கு பழி உரிமையை துறந்தால் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கிசாஸ் என்பது பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் சட்டப்படி கொலைக்கு பழிவாங்கும் வகையிலான தண்டனையை கோருவதற்கான உரிமையாகும். இதுபோன்ற வழக்குகளில் தற்போது நடைமுறையில் உள்ள குறைந்தபட்ச சிறை தண்டனை 7 இருந்து 15 அதிகபட்ச தண்டனை 15 இருந்து 20 அதிகரிக்கப்பட்டுள்ளன. கூட்டாட்சி ஆணை சட்டத்தின் மூலம் சட்டத்தின் பிரிவு 384 உட்பிரிவு 3 திருத்தப்பட்டுள்ளது. இதன்படி பாதிக்கப்பட்டவரின் வாரிசுகள் சட்ட நடவடிக்கைகள் நடைபெறும் எந்த நிலையிலும் அல்லது நீதிமன்ற தீர்ப்பு நிறைவேற்றப்படுவதற்கு முன்பும் தங்களது கிசாஸ் உரிமையை துறந்தால் புதிய சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிசாஸ் உரிமை துறக்கப்படும் கொலை வழக்குகளில் விதிக்கப்படும் சிறை தண்டனைக்கான வரம்பு கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: முன்னாள் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் ஆணையர் நவநீதம் பிள்ளை 2026 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை வென்றுள்ளார். அமைதியையும் சர்வதேச சட்டத்தையும் முன்னெடுத்துச் செல்ல அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக இந்த விருது வழங்கப்படுவதாக நோர்வே நோபல் குழு தெரிவித்துள்ளது. நவநீதம் பிள்ளை 1967 தென்னாப்பிரிக்காவின் நட்டால் மாகாணத்தில் சட்ட தொழிலை தொடங்கிய முதல் பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். 2009 இலங்கையில் இறுதிக்கட்ட போர் முடிவுக்கு வந்த காலகட்டத்தில் போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச மட்டத்தில் முதன் முதலில் குரல் கொடுத்த பிரதான நபர்களில் ஒருவராக அவர் அறியப்படுகின்றார். நோபல் பரிசு அறிவிப்பு பற்றி பதிலளித்த நவி பிள்ளை டொனால்டு டிரம்புடன் அமைதிக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் இன்னும் கரகோஷம் எழுப்புங்கள் என்று நகைச்சுவையாக தெரிவித்தார். கடந்த வருடத்தில் அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற வெனிசுவேலாவின் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் மரியா கொரினா மச்சாடோ அந்த பரிசை டொனால்டு டிரம்புக்கு பரிசளித்திருந்தார். இது சர்வதேச அரங்கில் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் சவுதியா விமான நிறுவனத்தின் விமானி கேப்டன் ஹமூத் அலி அல் கல்தாமி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சவுதி அரேபியாவின் தேசிய விமான நிறுவனமான சவுதியா தனது சமூக வலைதள கணக்குகளில் வெளியிட்ட அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. அவர் உயிரிழந்ததற்கான துல்லியமான சூழ்நிலைகள் குறித்த விமான நிறுவனம் எந்த விவரத்தையும் வெளியிடவில்லை. மேலும் சவுதியா நிறுவனத்தில் அவர் வகித்த பதவி குறித்த விவரங்களும் தற்போது தெளிவாக தெரியவில்லை. இதனிடையே விமான நிலையத்தில் தரையில் நிறுத்தப்பட்டிருந்த தங்களது விமானம் ஒன்றும் சேதமடைந்ததாக சவுதியா தெரிவித்துள்ளது. சம்பவத்தின் போது அந்த விமானத்தில் பயணிகள் யாரும் இருக்கவில்லை என்றும் விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டர்பனில் இன்று தொடங்கியது. நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் ஆஸ்திரேலியா இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 187 ஊட்டங்களை பெற்றிருந்தது. மேட் ரென்ஷோ 46 ஊட்டங்களுடனும் பேட் கமின்ஸ் 33 ஊட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். மானஸ் லபுசேன் 37 ஊட்டங்களுடனும் ஸ்டீவன் ஸ்மித் 25 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். அலெக்ஸ் கேரி மற்றும் பியூ வெப்ஸ்டர் ஆகியோரும் 15 குறைவான ஓட்டங்களுக்கு வெளியேறினர். டிராவிஸ் ஹெட் 9 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க நிக் மாரின்சன் டக் அவுட் ஆனார். மேற்கிந்திய தீவுகளின் பந்து வீச்சில் மார்க்கோ ஜான்சன், வியான் மால்டர் மற்றும் ஆண்ட்ரிச் நோச்சி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த போட்டியின் 2 நாள் ஆட்டம் நாளை தொடர உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Hey Anthony Therike, Leo va evlo naal dhaan theduve pesama Tamil FM on pannu paatachu kekpom.
2: Star of the month.
5: Music director Anirudh Ravichandar.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், வீக்கெண்ட் வந்தாச்சு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ சேஃபாக வந்து போங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. நேற்றுலாம் வந்து வீட்டுக்கு போகும்போது ஹியூமிட்லாம் வந்து அவ்வளோவா இல்லவே இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்தது. டூ டேஸ் பேக் நீங்கள் பார்க்கணுமே, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 500 மீட்டர்ஸ் நடக்கணும்னா கூட அப்படியே வந்து ஸ்வெட் ஆகி அந்த மழையில் நினைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. எஸ், வின்டர் வரப்போகுது, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? எஸ். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு குட் நியூஸோடு தான் நான் வந்திருக்கேன். என்னன்னு பார்க்கலாமா? UAE அப்டேட்ல
1: update brought to you by abc cargo and courier number 1 ngcc call or whatsapp 800 916 or visit abccargo.ae.
0: ஸோ என்ன அப்படின்னா, துபாய் மிராக்கல் கார்டன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே போனாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப க்ரீனிஷாக மனசு கொஞ்சம் ஒரு அமைதி கிடைக்கும். முக்கியமாக குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி போகக்கூடிய ஒரு இடம். எத்தனை முறை போனாலும் வந்து போரே அடிக்காது அப்படின்னு யுஏயில் நிறைய பிளேசஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எஸ், நம்ம யுஏயில் இந்த குளிர்காலம் தொடங்கிருச்சு. ஸோ அதனால் துபாயில் புகழ்பெற்ற இந்த துபாய் மிராக்கல் கார்டன் நேற்று ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து மறுபடியும் வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 15th edition. ஆமாம், 2027 வந்து May 31st வரைக்கும் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 150க்கும் மேற்பட்ட விதவிதமான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போய் பாருங்கள். அண்ட் நானும் வந்து டைம் இருக்கும்போது போகிறேன். வேற என்ன வேலை? இனிமேல் ஃபுல்லாக வந்து வெளியில் சுத்த வேண்டியதான் இல்லையா? நம்ம ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லைன்ற மாதிரி நம்ம யோசிச்சு யோசிச்சு விண்டரே முடிஞ்சிரு போல. இந்த டைம் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே, நிறைய பேசலாம். ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்க வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாராச்சா? 89.4.
1: We'll be back. கமர்ஷியல் பிரேக். நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட் சுக் அண்ட் தேரா.
2: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
3: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
4: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வின்னர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
3: என்னது, நிஜமாவா?
5: நிஜமாதான். 100 டிரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். Spend 100 AED and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
6: Lulu, where the world comes to shop.
7: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
8: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
9: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாக்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
10: மேடம், ஒரு நிமிஷம்.
11: எஸ்.
10: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
11: ஹா, நல்லா தெரியுமே.
10: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
12: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
13: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
14: இன் அசோசியேஷன் வித்
15: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில நடக்க போகுது. கமிங் 17th and 18th October. Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
16: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas le verum 10% advance eluthi lowest gold rate le unga jewelry pre-book pannunga. Offer valid till

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஜெயிலர் 2 படத்தை பாக்குறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா யார் தான் இருக்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அவருக்கு வந்து வயசானாலும் ஆகலைனாலும் அவர் எப்பவுமே ரசிக்கிற கூட்டம் வந்து இருந்துட்டு தானே இருக்கு. எங்கள் ஆஃபீஸ்லாம் கூட ஒருத்தர் இருக்கார், பயங்கரமான ரஜினி சார் ஃபேனு. ஸோ அவர் எப்போலாம் வந்து துபாய்க்கு வந்தாலும் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்துட்டு வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று செல்ஃபி எடுத்துருவாரு, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேன்ஸ், இன்னும் ரசிக்கக்கூடிய ஃபேன்ஸ்லாம் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அதில் நம்மளும் ஒரு ஆள் இல்லையா? ஸோ ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அதுக்கப்புறம் மோகன்லால் சார், யோகி பாபு அண்ட் சிவராஜ்குமார், விநாயகன், விஜய் சேதுபதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ வித்யா பாலன் வேற அப்படியே கொஞ்சம் சீனில் வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த டீசரில். அதெல்லாம் பார்க்கும்போது வா, வாட் அ காம்போ அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. எனிவேஸ், இப்போது நான் சில க்வெஷ்சன்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாஸஸை வின் பண்ண போகிறீங்க. என்ன க்வெஷ்சன் அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு வில்லன் முன்னாடி பார்ட் 1லேயும் வந்திருக்கிறாரு. அவரோட என்ன சொல்கிறது, டயலாக்லாம் வந்து செம்ம ஃபேமஸாக கூட இருந்தது. ஸோ ஒரு ஒரு மலையாளம் ஆக்டர், அவரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணும். ஸோ திமிர் படத்தில் கூட வந்திருப்பார், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டரு. ஸோ அதுவும் மறக்க முடியாத ஒரு படம் தானே. ஸோ 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். ஐ ரிப்பீட், 050-252-8940. ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி நம்ம ஷோவோட பேரை ஷார்ட்டாக ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்றத மறக்காமல் அனுப்பிச்சிருங்க. ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாஸஸை வின் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். நெக்ஸ்ட் வீக் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது தேர்ஸ்டே. எல்லோரும் நேரில் மீட் பண்ணலாம். அண்ட் இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரீ.

அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
3: என்ன கொண்டு நிம்மதியா இருக்க முடியாது.
2: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். Explore more பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
4: உங்கள் கனவு SUV உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
4: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
5: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
6: E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
7: இருக்கவே இருக்கு. Zoho Books.
6: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
7: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
6: So all under one roof, கரெக்ட்டா?
7: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவன நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho ஐ அழைக்கவும்.
8: ஏதாவது ஹெல்ப்?
9: அந்த துணியை கொஞ்சம்.
8: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
9: ஏதாவது ஹெல்ப்?
8: கரண்ட் போயிடுச்சுமா?
9: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ID ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும், துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். ஃப்ரம் ஜோதி லேப்.
10: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
11: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
12: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வர போகிறேன். நான் யார் எவ்ரி ஃப்ரைடே வந்து கூட்டிகிட்டு வருவேன்னு உங்களுக்கே வந்து தெரியும், நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்க கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களை நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். யூஸ்வலாக ஃப்ரைடே ஆனாலே வந்துட்டு அங்கே ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா பேசிகிட்டே இருப்போம், அப்புறம் டைம் போகிறதே தெரியாது, உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் கான்வர்சேஷன் வந்து இருக்க போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஷோவில் இப்போது ஜெயிலர் 2 படத்துக்கான கான்டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. நான் கூட கேட்டேன் இந்த படத்தோட வில்லன், ஸோ பார்ட் 1 ஒரு வில்லன் வந்தார், ஒரு மலையாளி ஆக்டர். ஸோ அவர் தான் வந்து இந்த படத்துலையும் வந்து இருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு வில்லன் கூட, பார்த்தாலும் ஒரு டெரர் லுக் இருக்கும். ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த எம்பரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத 0502528940 இந்த நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. அண்ட் ஜெயிலர் 2 படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ்லும் எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து நாங்கள் ஒரு மூவி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய மூவி சில நேரங்கள் அதை பற்றியும் பேசியிருக்கோம். ஏதாவது ஒரு மூவி எடுத்து அதுக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்காத சில விஷயத்தை வந்து தெரிஞ்சுப்போம் இல்லையா. ஏன்னா ஒரு படம் வந்து போய் பார்க்குறோம் அப்படின்னா மனசு வந்து நிறைவாக இருக்கணும், நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து கற்றுக்கணும், அண்ட் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஒரு புது ஃபீல் கொடுக்கணும். அதனால தான் எந்த ஒரு படம் வந்தாலும் தியேட்டரில் அடிச்சு பிடிச்சி போய் பார்க்குறோம், அதுக்கு நாங்களே வந்து பாசஸும் வந்து கொடுக்குறோம். ஸோ தமிழ் எஃப்எம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா பிகாஸ் சோஷியல் மீடியாலேயும் கான்டெஸ்ட் வந்து நடக்கும், நீங்கள் கூட அந்த லக்கி வினராக வந்து இருக்கலாம். ஸோ அப்படி நம்மளோட தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச வைக்கிறதுக்கு நிறைய படங்கள் வந்து நமக்கு நிறைய பாடங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், ப்ராட் யூ பை ஜாய் அலுகாஸ். ஜாய் அலுகாஸ்ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரியை ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர்.
2: கண்மணி, அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது, ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான்.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
2: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
3: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாக்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
4: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
6: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட் சுக் அந்தேரா.
7: ஏதாவது
8: அந்த துணியை கொஞ்சம்
7: துணியா உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
8: ஏதாவது ஹெல்ப்?
7: கரண்ட் போயிடுச்சுமா?
8: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ID ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும். துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிட்டர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyoti Labs.
9: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
10: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
11: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசு தொட்ட மெட்டுக்காக யார் இங்கிருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஹாய், தேங்க்யூ ஃபார் பிளேயிங் கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ், லைக் லிசன் டு திஸ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. யாருன்னா சுரேஷ் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட ஃபுல் நேம் சுரேஷ் சத்யன். ஸோ சுரேஷ் வந்து என்ன சாங் வந்து கேட்டிருக்காரு அப்படின்னா, தூங்காத விழிகள் ரெண்டு பாட்டு, அக்னி நட்சத்திரம் படத்துலேருந்து கேட்டிருக்காரு. கண்டிப்பாக சுரேஷ் நான் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். அவர் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கான்னு நுவாரான்னு தான் போட்டிருக்காரு. ஸோ அங்கேருந்து மெசேஜ் லிசன் பண்ணுறாரா இல்லை வந்து இங்கே இருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி தான் போட்டிருக்காரு. எனவே சுரேஷ் கண்டிப்பாக நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்களும் மனசு தொட்ட மெட்டுக்க பாட்டெல்லாம் வந்து கேட்கலாம். ஸோ 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் சாங்ஸும் கேட்கலாம். நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் வேறு போயிட்டுருக்கு. ஜெயிலர் டூக்கு இந்த படத்துடைய வில்லன் பார்ட் ஒனில் இருக்கிற வில்லன் தான் பார்ட் டூலேயும் வந்து இருக்கிறாரு. ஸோ வேறு யாராவது வில்லன்ஸ் இருக்காங்களா நமக்கு தெரியாது, பட் பார்ட் ஒன் வில்லனை நம்மளால மறக்கவே முடியாது. அவர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஜெயிலர் பார்ட் ஒனில் இருக்க வில்லன் பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஏஎன் டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட எமிரேட்ஸ் ஐடி, உங்களோட ஆன்சரை அனுப்பிச்சிடுங்க. So, Jailer 2 படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்ட் பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஷோவில் ஃப்ரைடே ஆனால் என் கூட வந்து ஒருத்தவங்க வந்துருவாங்க நம்ம கூட பேசுறதுக்கு. இந்த காம்போ கூட உங்களோட ஃபேவரட் காம்போ, நீங்க அடிக்கடி சொல்லியிருப்பீங்க. எஸ் நம்ம ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலன் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் கிருஷ்ணி.
1: ஹாய் பிரியா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
0: ஸோ மற்றவங்க வெயிட் பண்றாங்களோ இல்லையோ, நான் வெயிட் பண்ணுவேன் எப்படா ஃப்ரைடே வரும், எப்படா கிருஷ்ணி நம்ம கூட வந்து கம்பெனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே பேசணுமா தான், யாராவது கூட உட்காந்து பேசும்போது இந்த டைம் போறதே தெரியாது. ரெண்டாவது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்பதான் இன்னும் நிறைய நிறைய பேசணும்னு தோணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சோ இது மக்களும் அதை ஃபீல் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன்.
1: எப்பவுமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுற அந்த ஒரு இதுதான். நிறைய விஷயங்கள் பேசலாம், அப்பதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஓ, நமக்கு இவ்வளவு இவ்வளவு நம்மளால இவ்வளவு விஷயங்கள் வருதே நமக்கு. இப்ப தனியா உட்காந்து பேசும்போது கண்டிப்பா நமக்கு பேசவே முடியாது. ஆமா
0: பேசலாம், பட் ஒரு பாயிண்ட்ல இருந்து யாராவது கூட இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு யூஸ்வலா மக்கள் வந்து கம்பெனி கொடுப்பாங்க, எந்த ஒரு டாபிக் பேசினாலும் உங்களுக்கு ரிலேட்டா இருக்கும் போது அதை கால் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க பிஸி டைம்லயும் கூட. யூஸ்வலா கிருஷ்ணி நான் இப்ப ரீசெண்டா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா மூவிஸ் எல்லாம் வந்து ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எந்த படம் அப்படின்னா பார்க்காத நிறைய படங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சு அண்டர் ரேட்டட் மூவிஸ் எல்லாம் நாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.
1: சில படங்கள் பார்க்காம விட்டுருப்போம், நம்ம எல்லா படமும் பார்த்துருக்க மாட்டோம். அதுல சில படங்கள் வந்து இன்னும் வந்து அதை பத்தி சிலர் வந்து பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியான படங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில
0: இன்னைக்கு ஒரு படம் வந்து சொல்ல போறோம். என்ன படம் அப்படின்றத நாங்க வந்து பாட்டுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்றோம். கிருஷ்ணி ஆல்மோஸ்ட் சொல்ல வந்துட்டீங்க தானே. ஓகே, ஒரு பிரேக் விடுவோம், பாட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, கூட ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலனும் பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன்.

0: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் அன்னதங்கம் கோலு 2026 துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய், பவர்ட் பை அல் தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
2: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
3: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
4: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
10: போயிட்டியா?
11: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
12: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
0: Brought to you by Anathangam Golden Diamonds. Onka veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா, கூட ஆர்ஜே கிருஷ்ணியும் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த மூவி பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம்னா
1: பேரன்பு.
0: ஆக்சுவலி இந்த மூவி பத்தி அடிக்கடி ரீல்ஸ்லாம் குட்டி குட்டி சீன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப நாள் அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாகவே டேரக்டர் ராமோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ரிலீஸ் ஆகும்போது யாருமே பார்க்க மாட்டாங்க. எங்கேயாவது ரீலில் பார்த்துட்டு யாராவது நல்லா இருக்கே அப்படின்னு
1: சொன்னாங்கன்னா
0: அப்படிதான் வந்து பார்க்கறது உண்டு. ஸோ கட்டுறது தமிழ் கூட வந்து அப்படிதான், ராம் அப்படிதான். அதுக்கப்புறம் இன்னொன்னு சிவா நடிச்சாரே, சிவா நடிச்ச ஒரு படம் ஐயோ டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. சிவாவும் மலையாளி.
1: ஆமா ஆமா, இப்போ ஒரு ஒரு பையனோட ஒரு
0: பறந்து போ சாரி, நல்ல வேலை ஞாபகம் வந்துருச்சு. ஸோ பறந்து போ, இந்த படங்கள் எல்லாமே அப்படி லேட்டா தான் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
1: இது எல்லாமே வந்து படங்கள், அந்த எல்லா படமுமே வந்து நம்ம லைஃபோட ரொம்ப ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயமா இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும், அது அதை பத்தி நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம் சில நேரங்கள்ல. அந்த மாதிரியான ஒரு படம் தான் பேரன்பும் கூட
0: இல்லையா. சோ இந்த படத்துல வந்து ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நம்ம அன்னைக்கு நம்ம பேசலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதுல முதல்ல வந்து அப்பாவோட பாசம், அப்பாவோட பாசம் வந்து ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க பேரன்புல. ஏன்னா தன்னோட பொண்ணு, அந்த பொண்ணோட லைஃப் வந்து இப்படிதான் இருக்க போகுதுன்னு தெரியுது. அவரோ அவளோட ஷூஸ்ல இருந்து என்னெல்லாம் வந்து பண்ணலாம், அவளோட பெயின் என்ன அப்படின்றத அவரு அத்தனை வருஷம் கூட வந்து இருந்து தெரியாம சடனா வந்து ஒரு பர்சனோட அடாப்ட் ஆறது வந்து ரொம்ப கஷ்டம், அதை அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதை அந்த மூவியில ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க.
1: அப்பாவோட அன்பு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து வெளிநாட்டில் இருப்பாரு, அம்மா கூட தான் அந்த பொண்ணு வளர்ந்துருக்கும். ஆனால் ஒரு வயசு வரும்போது அம்மா வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்பா வந்து என்ன பண்ணுறது, அதுவும் சிறப்பு தேவையுடைய ஒரு பிள்ளை, எப்படி ஹேண்டில் பண்ணுறது எதுவுமே தெரியாது. அவர் நினைப்பார் அப்பா அங்கே இருந்தால் வந்து அந்த வீட்டில் இருந்தால் கூட இருக்கவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளையும் அந்த பிள்ளையோட உணர்வுகளையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க முயற்சிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம்.
0: ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து ஒவ்வொன்று பார்க்கலாம். ஒரு அப்பாவோட பாசம் இருக்கும்,

0: ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்துக்குல வந்து என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறா, அண்ட் நம்மளை சுற்றி இருக்க மனிதர்கள் எப்படியெல்லாம் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றுவாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு படத்தினால நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா அது பேரன்பு, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மூவி.
1: இந்த படத்தை பொறுத்தவரையில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அட இப்படி ஒரு சைட் நம்ம யோசிச்சதே இல்லையே அப்படின்னு என்ன யோசிக்க வச்ச ஒரு படம் தான். இப்போ எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற அந்த உணர்வுகள் தான் சிறப்பு தேவையுடைய பிள்ளைகளோ இல்லாட்டி இந்த உலகத்துல வந்து பிறக்கிற எல்லாருக்கும் அது இருக்கும் அப்படிங்கறத அந்த படம் எனக்கு உணர்த்திச்சு. நமக்கு சில நேரம் வந்து இதெல்லாம் இது தப்பான விஷயம்னு நம்ம பார்த்திருப்போம், ஆனா அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இல்ல
0: ஒரு கிளாரிட்டி வந்து
1: நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. ஆமா
0: ஆமா. சோ இன்னும் அந்த படத்தை பத்தி நிறைய உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறோம். இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மறக்காம பேரன்பு பாருங்க, அண்ட் தொடர்ந்து நம்ம பேசுவோம் அந்த படத்தை பத்தி. இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ்ட் சார்.
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா. 89.4
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
3: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: to you by Basha Bai Biryani, Wasal Hub, Block 4, Karama. Tamil 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
3: We'll be back after a short commercial break.
4: உரக்கறிய பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிந்தா குனிய முடியலையா?
5: ஆமாங்க.
4: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
5: ஆமாங்க.
4: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
5: ஆமாங்க.
4: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
0: ஏன் பண்ண முடியாது?
2: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
0: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 0569681100.
6: நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு ஜஸ்ட் 1% மேக்கிங் சார்ஜஸ் சொன்ன?
7: ஆமா, தீபா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கு ஜஸ்ட் 1% மேக்கிங் சார்ஜஸ். டைமண்ட், அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர். டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
6: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
7: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
8: ஆஃபர் வேலிட் until 11th October only at Bima Jewelers, Lulu Mbuvela Sharjah, Lulu Al Barsha Dubai and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now, this annual offer won't come again. TNC apply.
9: வீடு கட்டிறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
0: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 0564154242.
2: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
3: செழித்தையும் தமிழை ஒளியே.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, கூட ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலன் இருக்காங்க. பேரன்பு படத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல ஒரு பாயிண்டா ரெண்டு பாயிண்டா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடம், நம்மளோட கண்ணை வந்து அப்படியே திறந்து வச்ச ஒரு படம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இல்லையா கிருஷ்ணன்பு.
1: எப்பவுமே ஒரு படைப்பு வந்து அந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா அதுல ஒரு டேக் அவே நமக்கு எப்பவுமே இருக்கணும். என்னதான் வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக நம்ம படம் பார்க்க போனாலும் ஒரு 3 மணி நேரம் நாங்க அங்க செலவழிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு படம் எப்பவுமே ராமோட படங்கள் அப்படிதான் இருக்கும். அதுல இந்த பேரும்பு படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமா எனக்கு இருந்தது. எனக்கு அது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிதான் நான் சொல்லணும். அது வரைக்கும் நம்ம சாதாரண வாழ்க்கையில நம்ம எத்தனையோ பேரை கடந்து வந்திருப்போம். இந்த மாதிரி சிறப்பு தேவியோட எத்தனையோ பேரை நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனா அவங்களை நம்ம பரிதாபமா பார்த்திருப்போம், ஐயோ பாவமா இருக்காங்க அப்படின்னு பார்த்திருப்போம், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆனா அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், அவங்க மனநிலை எப்படி இருக்கும், எல்லாருக்கும் இருக்கிற தேவை தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிச்சு கூட இருக்க மாட்டோம் சரியா. அவங்களுக்கு வந்து நம்மளை விட அவங்க வந்து புத்தி வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும், அதனால அவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் செய்வாங்க, அந்த மாதிரி நம்ம ஒரு நமக்குள்ள அப்படி ஒண்ணு நம்ம நினைச்சுப்போம், அதனாலதான் அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு. ஆனா அது அப்படி கிடையாது. அவங்களுக்கும் எல்லாரும் மாதிரியான தேவைகள் இருக்கு, ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு நம்ம தானே உதவி செய்யணும் அப்படிங்கறத இந்த படம் சொல்லி இருக்கு.
0: இன்னொன்னு சொல்வாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. யாருனால ஒரு ஸ்பெஷல் சைல்டை வந்து பாத்துக்க முடியுமோ அவங்களுக்கு தான் இது யூனிவர்ஸோ இந்த காட் மேல நம்பிக்கை இருந்த காடோ வந்து அப்படி ஒரு ஸ்பெஷல் சைல்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் இந்த பேரன்பு படத்துல வந்து அந்த அம்மா ரோல் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மம்முட்டி சார் வந்து அப்ராட்ல ஒர்க் பண்ணுவார், துபாயில ஒர்க் பண்ணிட்டு 10 வருஷமோ 11 வருஷமோ 11 வருஷமோ கழிச்சு வந்து வர மாதிரி. சோ அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்து போயிட்ட மாதிரி வந்து காமிப்பாங்க.
1: இப்ப இதுல வந்து நமக்கு வந்து கோபம் வரும் அவங்க மேல, இப்படி ஒரு அம்மா இருக்க முடியுமா, என்ன ஒரு அம்மா இவங்க அப்படின்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, 10 வருஷமா அவர் வந்து வரல. இப்ப குழந்தைங்கிறது ரெண்டு பேருக்குமானதுதான் இல்லையா, அது ஸ்பெஷல் ஷைடோ இல்ல யாரோ நார்மலா இருக்கிற குழந்தையோ, ஆனா ரெண்டு பேருக்குமானதுதான். அந்த பிள்ளைய வளர்க்குற பொறுப்பு ரெண்டு பேருக்கும் இருக்கு. நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்துட்டு பணத்தை மட்டும் அனுப்பிட்டு நீங்க போகாம இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் நியாயமே இல்லை. அதோட அந்த படத்தை பொறுத்த வரையில அந்த பொண்ணு ஒரு ஸ்பெஷல் சைல்டா இருக்கு. அதை பாத்துக்கிறதுக்கான அந்த சிரத்தை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதை விட.
0: அப்ப
1: என்னதான் இருந்தாலும் ஒரு இமோஷனல் சப்போர்ட்டோ இல்ல அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கான அந்த சப்போர்ட்டோ கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். அவங்க 10 வருஷம் கடந்துதான் அவங்க எழுதி வச்சுட்டு போறாங்க. அப்ப அந்த ரெண்டு அது ஒரு விவாதத்துக்கு உரிய ஒரு இடமா தான் இருக்கு. அவங்க பண்ணதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவங்க பண்ணதை நான் சரின்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஒட்டுமொத்தமா தப்புன்னு சொல்ல மாட்டேன்.
0: ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து இந்த இப்போ பாட்டு முடிச்சுட்டு வந்து நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, கூட ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலன் பேசிகிட்டு இருக்காங்க. தினமும் ரேடியோ, நவ மியூசிக்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஏஸ், இன்னைக்கு நானும் கிருஷ்ணியும் வந்து பேரன்பு மூவி பத்தி பேசிட்டு இருக்கோம். யாராவது அந்த படத்தை பார்க்கல அப்படின்னா பிளீஸ் இந்த வீக்கெண்ட் வந்து டைம் எடுத்து போய் பாருங்க. யூடியூப்ல கூட வந்து இருக்கு. ஸோ கிருஷ்ணி, நீங்க சொல்ல வந்த பாயிண்ட் வந்து பத்தி ஷேர் பண்ணுங்களேன். என்ன சொல்ல வந்தீங்க, எந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணோன்ட்டு?
1: இப்போ நம்ம முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பத்தி பேசணும். பேரன்பு அப்படிங்கிறது என்ன? நமக்கு பிடிச்சவங்க அவங்க என்ன செய்ய விரும்புறாங்களோ, என்னவா இருக்க விரும்புறாங்களோ அவங்களை அப்படியே விடுறது தானே. அப்ப இந்த படத்துலயும் வந்து அவருடைய விருப்பத்துக்கு எதிரான ஒரு முடிவை அவங்க மனைவி எடுத்திருந்தாலும் கூட அது அவங்களுடைய விருப்பம் தான் அப்படிங்கிறது காரணத்துக்காக அவர் வந்து அதை அப்படியே விட்டுருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு பெண்ணை வந்து அவரு சந்திப்பாரு. அதுக்கப்புறமா அஞ்சலி வருவாங்க அவங்களுடைய லைஃபுக்குள்ள. அஞ்சலி வந்து முழுக்க முழுக்க அவங்களை ஏமாத்தி அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கான அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் வருவாங்க. இவர் வந்து ரொம்ப ஆசையா சந்தோஷமா அவங்களையும் கல்யாணம் பண்ணி இருப்பாங்க. அவங்களும் அந்த சின்ன பொண்ணை வந்து நல்லாலாம் பார்த்துப்பாங்க, ரொம்ப நம்பிக்கை கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க அந்த வீட்டுக்காக தான் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அப்ப கூட அவர் வந்து எதுவுமே சொல்லாம அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம். இல்லைன்னா சாதாரண மனுஷனா என்ன பண்ணிருப்பான், சண்டை போட்டு பெரிய பெரும் பிரச்சனை பேசி எல்லாமே நடந்திருக்கும். அஞ்சலியும் ரொம்ப அழுது அதாவது அவங்க உணர்ந்திருப்பாங்க அந்த இடத்துல.
0: ஏன் நாங்க அதை பண்ணோம்னு கேட்டுட்டாவது போங்க சார். நான் ஹஸ்பண்ட் வைஃப் வந்து சொல்லும் போது அவ வந்து இவர் சொல்லுவாரு, எனக்கு எனக்கு ஸ்பெஷல் சைல்டு, அவரோட ஸ்டைல சொல்லுவார் மம்முட்டி, எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு. ஸோ நான் அதை இருக்கும் போதே வந்து என்ன நீங்க இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க அப்படின்னா, ஏமாத்திருக்கீங்க அப்படின்னா, எல்லாமே இருக்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குழந்தை இருக்க உங்களுக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அவரு எல்லாருக்குமே அப்படி ஒரு ஸ்லிப்பர் ஷாட் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பர்சனை நம்ப வச்சு சீட் பண்ற எல்லாருக்குமே வந்து அது அப்படி
1: நினைச்சாலும்
0: பீப்புள் வந்து அதே மாதிரி உங்களை வந்து நடத்துவாங்களா எடுத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது. அப்ப என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுமா? கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு மன்னிச்சுட்டு போனாலே நமக்கு அவ்வளவு மென்டல் பீஸ் வந்து கிடைக்கும்.
1: நமக்கு அந்த ஒரு பீஸ் கண்டிப்பா இருக்கும். இன்னா செய்தாலே ஒருத்தர் அவர் நானே நன்மையும் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். அது மாதிரிதான் ரொம்ப ஒரு அழகான இடம். அதுல அடிச்சு சண்டை போட்டு என்ன நடக்க போகுது,
0: ஒண்ணுமே அவங்களுமே பயன் அவங்களை அடிச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமா? அப்படி அது ஒரு விஷயமே கிடையாது.
1: பழி வாங்குறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. அடுத்தது இதுக்கு மேல என்ன ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தேன் அப்படியே மறந்துட்டேன்.
0: சரி, நம்ம பாட்டு கேட்டுட்டு வந்துருவோம். என்ன கேட்டா நான் அதை ஃபில் பண்ணுவேன். இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இதுதானே, இதையும் பண்ணிட்டு போ, உனக்கு ஹாப்பியா? இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான்றியா. எஸ் நானும் கிருஷ்ணியோ அவள் நேரம் பேரன்பு மூவி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கிருஷ்ணன், நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வந்து மறந்தீங்க, ஞாபகம் இருக்கா? இல்லையா? நாங்க எதுல இருந்து முடிச்சோம் அப்படின்னா, எவ்வளவு பேர் வந்து நம்மளை சீட் பண்ணிட்டு போனாலும் நம்ம கோவப்பட்டு சண்டை போட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து டயர்டாகி போதுண்டா சாமி அப்படின்னு உட்காரும் போதுதான் அந்த பேரன்பு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பார்க்கும்போது சே, நமக்கும் இதே மாதிரி லைஃப்ல பட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை வந்து வரும். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிட்டோம் அப்படின்னா,

0: கெடுதலே பண்ணியிருந்தாலும் கூட சோ அவ்வளோதான் உங்களுக்கு பாவம் அப்படின்ற ஒரு தாட் வந்து வர ஆரம்பிச்சிச்சுனாலே நம்ம லைஃப் வந்து ஓகே நம்ம எங்கேயோ ஒரு ஞானம் வந்து நமக்கு வந்துருச்சு.
1: அதான் இப்ப நான் அதுதான் சொல்ல வந்து நீங்க அப்படியே அந்த பாயிண்ட் எடுத்துட்டீங்க. ஞான நிலை வாழ்க்கையில அதுதானே, ஒரு ஞான நிலையை வந்து அடையிறதுக்கான ஒரு ஒரு மார்க்கம் தான் இந்த வாழ்க்கையா நமக்கு இருக்கு. அந்த ஞான நிலை அப்படிங்கிறது பேரன்பு தான் இல்லையா, அதை தாண்டி வேற எதுவும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: எக்ஸாக்ட்லி. ஸோ ஒவ்வொரு விஷயமும் லைஃப்ல வரும்போது நான் ஏன் எதுக்குமே ரியாக்ட் ஆக மாட்டேன், நான் ஏன் வந்து எதுக்கும் எக்ஸைட் ஆக மாட்டேன், எனக்கு ஏன் வந்து கோவம் வர மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து யோசிக்கும் போது இதுவுமே நல்லதுக்குதான்
1: அப்படின்றது.
0: கண் எதிரே தெரியும் அவன் உங்களுக்கு பின்னாடிதான் உங்களை பத்தி தப்பா பேசுறான், அவன் உங்களை வந்து சீப் தான் பண்ண போறான்னு தெரியும். அது தெரிஞ்சு ஏமாறுறதுலயும் ஒரு சுகம் இருக்கும். அதுல என்னன்னா வந்து ஏமாத்துறது என்னடா சுகம் கேட்டீங்கன்னா நிறைய பேர் ரிலேட் பண்ண முடியும்.
1: ஆனா இதெல்லாம் ரொம்ப பெரிய அனுபவம், அனுபவசாலிகளுக்கு
0: நிறைய நடந்திருக்கு.
1: அப்ப நீங்க வந்து ரொம்ப அந்த ஒரு ஞான நிலையில வந்து பாதி அடைஞ்சிட்டீங்க போல இருக்கு.
0: இல்ல அப்படிலாம் கிடையாது, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நான் சொல்லுவேன் இன்னும் லைஃப்ல நிறைய இருக்கு, நமக்கு தெரியவே தெரியாது அடுத்து என்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் எல்லாத்துக்கும் நான் ரெடியா இருக்கேன்னு வேணா நான் சொல்லுவேனே தவிர எல்லாமே தெரிஞ்சுச்சான்னு கேட்டா எனக்கு தெரியாது. பட் ஒன் திங், அதுல வந்து ஒரு நீயும் ட்ரை பண்ணி பாரு, யாரோ வந்து உங்ககிட்ட பொய் சொல்றாங்க, யாரோ ஒன்று வந்து சீட் தான் பண்ண போறாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து உன்னோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னா கண்ணை மூடிட்டு வந்து பண்ணி பாரு. அது நமக்கு எப்படி சொல்றதுன்னா அது ஒரு திருப்தி.
1: கண்டிப்பா ஒரு பண்பட்ட நிலை
0: புண்பட்ட நிலைன்னு கூட சொல்ல,
1: புண்பட்டு அதனால பண்பட்ட ஒரு நிலை
0: நிலைன்னு கூட சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ ரொம்ப சீரியஸா ஆரம்பிச்சு நம்ம இன்னைக்கு நைட் முடியும் போது, ஏன்னா நிறைய பேர் வந்து வீக்கெண்ட் மூட்ல இருப்பாங்க. ஸோ என்னதான் மனசு வந்து ரொம்ப பெயின்ஃபுல் இருந்தாலுமே கூட ஜஸ்ட் லைக் தட் அதை பாஸ் பண்ணி போயிட்டே வந்திருக்கணும் அப்படின்றத நானும் கிருஷ்ணியும் சொல்ல வரக்கூடிய விஷயம். ஸோ இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் வந்து இருப்பாங்க, அவங்க எல்லாரையுமே வந்து சரிசமமா ட்ரீட் பண்ணும். ஸ்பெஷலி இந்த ஷோ வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டெடிகேட் பண்றது யாருன்னா ஸ்பெஷல் சைல்டுக்காக மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நல்ல மனிதர் மனசு கொண்ட ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு குழந்தை மாதிரி தான், ரொம்ப பேரன்பா இருக்கவங்க இருக்காங்க இந்த உலகத்துல, ஸ்டில் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றிகள்.
1: நன்றி நன்றி. ஆமா, அது தவிர இந்த படத்துல இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள்லாம் வரும், அதை பற்றி நம்ம விரிவா பேசல. பொதுவா நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா உலகத்துல வந்து எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்காங்க. இப்ப வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்னை சார்ந்தவர்களும் என் கூட பழகிறவங்களும் என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது அது ஒரு பெரிய வன்முறை. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நாம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த காலம், அது எந்த காலமா இருந்தாலும் மனுஷ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: அப் தேங்க்யூ கிருஷ்ணன், ரொம்ப ரொம்ப ரொம்ப கிருஷ்ணிக்கு எனக்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி பேசி பேசி இப்போ அந்த ஒரே வேவ்லென்த்ல வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் நான் கிருஷ்ணியை எப்படியாவது சண்டை போட்டு கூட்டிட்டு வந்துடுவேன், நீங்க பேசியே ஆகணும் ஷோவில் அப்படின்ட்டு. அவங்களே மறந்தாலும் நீங்க எனக்கு வந்து ஞாபகப்படுத்துங்க. அண்ட் இப்போ பாட்டு கேட்டு வந்துடலாம், தொடர்ந்து பேசலாம். அது நம்ம ரேடியோ நவம் யூஸ்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
1: ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு தான் நிறைய வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம், நானும் ஆர்ஜே கிருஷ்ணையும். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோ வந்து எப்படி இருந்தது அப்படின்ற ஃபீட்பேக் வந்து நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும்னா கூட நீங்கள் சொல்லலாம் எங்கள் ரெண்டு பேருக்கும். ஸோ ஆர்ஜே கிருஷ்ணி 19 அப்படின்னு அவங்க இருக்காங்க, அண்ட் நான் ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட தீவிர தீவிர ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நாங்கள் கான்டெஸ்ட் எல்லாமே சோஷியல் மீடியாலையும் வந்து நாங்கள் நடத்துவோம். ஸோ அதில் நம்ம கனெக்டடாக வந்து இருக்க முடியும். நீங்கள் யுஏல இருக்கீங்கன்னா அடுத்தடுத்து லீஸாக போகிற படங்களுக்கான கப்பல் பாசஸ் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வின் பண்ணலாம். அண்ட் ஆப் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும், எங்கே நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். நம்ம தமிழ் எஃப்எம் ஆப் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அண்ட் இப்போது வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. எங்கே போயிட்டு இருந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு போயிடுங்க. வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி பேசிடுங்க. நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஸோ மறுபடியும் மண்டே 8-11 இதே டைமுக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பை, டேக் கேர், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றது. தாராபுரம் தொகுதியில் தாவிக வேட்பாளர் சத்யபாமா 60,078 வாக்குகளை பெற்று 9,471 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டினார். இதேவேளை மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட்ட தாவிக வேட்பாளர் மரகதம் குமரவேல் 74,048 வாக்குகளை பெற்று 20,040 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தாராபுரத்தில் திமுகவின் சுகன்யா 57,370 வாக்குகளையும், அதிமுகவின் பானுமதி 45,280 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் கார்த்திகா 5,268 வாக்குகளையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ப. லட்சுமணன் 1,157 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர். இதேவேளை மதுராந்தகம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட பரந்தாமன் 54,008 வாக்குகளையும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட கணிதா சம்பத் 47,450 வாக்குகளையும், நாதக்க சார்பில் ஜானகிராமன் 2,709 வாக்குகளையும், சிபிஎம் சார்பில் பி. சுகந்தி 1,986 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர். மதுராந்தகம் தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைத்த வெற்றி பெண்கள் மீதான அவதூறு பேச்சுக்கு எதிரான வெற்றி என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். இத்தகைய தேர்தல் வெற்றி இனிமேலும் தொடரும், தொடர்ந்தேதான் தீரும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் மனதில் நம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கென இருக்கும் முதன்மை சக்திக்கான முதலிடமும், நமது மனசாட்சி உள்ள மக்களாட்சி மீதான நம் சொந்தங்களின் ஆழ்மன விருப்பமும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளன என்று அவர் அறிக்கை வெளியிட்டார். வாக்குகளுக்கு ஒரு பைசா கொடுக்காமல், யாரையும் பட்டியல் அடைத்து அவமானப்படுத்தாமல், திருமங்கலம் ஈரோடு கிழக்கு ஃபார்முலா என்று எந்த ஃபார்முலாவும் இல்லாமல், அன்பு பாச உறவு ஃபார்முலா மற்றும் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து வென்ற தேர்தல் இதுவென்று அவர் கூறினார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை இல்லை, மாறாக மாபெரும் மக்கள் சக்தியின் கோட்டை. மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற அன்புமிக்க தூய சக்தியின் கோட்டை என்பதை நிரூபித்துள்ளது. தமிழக இடைத்தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் பணநாயக சூத்திரத்தையே அடித்து நொறுக்கி பெற்றுள்ள வெற்றியே இது என்று முதலமைச்சர் விஜய் பெருமிதம் தெரிவித்தார். 5 நிமிட பேச்சிலேயே அனைத்தையும் விஜய் மாற்றிவிடுவார் என கட்டமைக்கப்பட்ட போலி பிம்பம் 4 மாதங்களில் கிழிந்து தொங்கிவிட்டது என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு. க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஆட்சிக்கு வந்த இத்தனை குறுகிய காலத்தில் இப்படி ஒரு சரிவு எந்த முதல்வருக்கும் இதுவரை ஏற்பட்டதில்லை என இரு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து திமுக தலைவர் விமர்சித்தார். இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி என்று அவர் கூறினார். கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகள் என விமர்சித்த கட்சிகளையே இப்போது தன்னோடு இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்த நிலையிலும், அனைத்தையும் மீறி எப்படியாவது வெற்றி பெற்றால் போதும் என்ற மனநிலைக்கு அவர்களை தள்ளும் வகையில்தான் இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளன என்று மு. க. ஸ்டாலின் தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தல் அதிகார பலத்துக்கும் பணநாயகத்துக்கும் கிடைத்த இடைக்கால வெற்றி மட்டுமே என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் ஆட்சியமைப்பதற்கு எந்த கட்சிக்கும் தேவையான பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கப்பெறவில்லை. தீர்ந்து போன சக்தி என்றும் மற்றும் பலர் என்றும் நம்மை கேலி செய்தவருக்கு இந்த இடைத்தேர்தல் மரண பயத்தை காட்டியிருக்கின்றது என்று அவர் கூறினார். அதிமுக கோட்டையில் நுழைந்துவிட்டதாக தாவிக்கா நினைக்கலாம், ஆனால் இது இடைக்கால வெற்றி மட்டுமே. இந்த தற்காலிக வெற்றியை கொண்டு அதிமுகவை அழித்துவிடலாம் என்று யாரும் கனவு காண வேண்டாம். ஏனென்றால் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டி காப்பாற்றிய அதிமுக ஒரு இரும்பு கோட்டையாகும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேற்கு வங்கத்தின் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அசாமின் 1 மக்களவை தொகுதிக்கும் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தின் ரிஜிநகர் பாஜக வேட்பாளர் சங்கர் ராவ் சர்க்கார் 129,914 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் மம்தா பானர்ஜியின் மமதா அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. நந்திகிராம் பாஜக வேட்பாளர் ஹசிராணி ரத் 122,753 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் வேட்பாளர் மிலன் பிரதான் 41,674 வாக்குகளுடன் 2வது இடம் பிடித்தார். அசாமின் நகோன் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் தேவசித் சர்மா 166,134 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மற்றும் பிற மாணவர் அமைப்புகள் இணைந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் நாளை போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளன. இந்த போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. மேலும் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்த முயல்பவர்களை கைது செய்ய காவல்துறை திட்டமிட்டுள்ளது. இதற்காக மத்திய ஆயுத காவல் படைகளின் 221 படைப்பிரிவுகளைச் சேர்ந்த 23,000 வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். இதற்கான நடவடிக்கைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்துள்ளது. இவர்கள் டெல்லி போலீசாரோடு இணைந்து பணியாற்ற உள்ளனர். போராட்டக்காரர்களை போராட்டக் களத்துக்கு வராமல் தடுக்கும் நோக்கில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் அக்டோபர் 10 போராட்டத்துக்காக டெல்லி மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் சேவைகளை முடக்காமல் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கையர்களுக்கு ரியாத் தூதரகம் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை பிரஜைகள், குறிப்பாக ரியாதில் வசிப்பவர்கள் அல்லது அங்கு பயணம் மேற்கொள்பவர்கள் தொடர்ந்தும் விழிப்புடன் இருக்குமாறும் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் ரியாதில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் நாட்டில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேவையான நேரங்களில் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் தற்போதைய நிலைமை தொடர்பான காணொலிகள், குறுந்தகவல்கள், செய்தி அறிக்கைகள் மற்றும் சமூக ஊடக பதிவுகளை பகிரவோ பரப்பவோ வேண்டாம் என இலங்கை பிரஜைகளிடம் தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. தவறான தகவல்கள் பரவுவதை தவிர்க்க அதிகாரப்பூர்வமான மற்றும் சரிபார்க்கப்பட்ட தகவல் மூலங்களை மட்டுமே நம்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ரியாதில் உள்ள இலங்கை தூதரகமும் ஜெத்தாவில் உள்ள இலங்கை துணை தூதரகமும் வழக்கம்போல் செயற்பட்டு வருவதாகவும் தூதரக சேவைகள் தொடர்ந்தும் வழங்கப்பட்டு வருவதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் ஸ்மார்ட் போனில் உள்ள QR குறியீட்டை பயன்படுத்தி மெட்ரோ, டிராம் மற்றும் பொது பேருந்துகளில் பயணம் செய்யும் புதிய டிஜிட்டல் டிக்கெட் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வசதியின் மூலம் துபாய் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நோல் பே அல்லது எஸ்ஹெயில் செயலிகள் வழியாக டிஜிட்டல் நோல் டிக்கெட்டுகளை வாங்கலாம். பின்னர் துபாயின் பொது போக்குவரத்து வலையமைப்பில் குறிப்பிட்ட இடங்களில் உள்ள QR குறியீடு ஸ்கேனர்களில் தங்களது ஸ்மார்ட் போனில் உள்ள குறியீட்டை ஸ்கேன் செய்து பயணிக்கலாம். இந்த புதிய வசதி பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோருக்கு டிக்கெட் வாங்குவதையும் பயணம் செய்வதையும் மேலும் எளிதாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின்படி கொலை குற்றத்தில் தண்டிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவரின் வாரிசுகள் கிசாஸ் எனப்படும் பழிக்கு பழி உரிமையை துறந்தால் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கிசாஸ் என்பது பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் சட்டப்படி கொலைக்கு பழிவாங்கும் வகையிலான தண்டனையை கோருவதற்கான உரிமையாகும். இதுபோன்ற வழக்குகளில் தற்போது நடைமுறையில் உள்ள குறைந்தபட்ச சிறை தண்டனை 7 ஆண்டுகளில் இருந்து 15 ஆண்டுகளாகவும் அதிகபட்ச தண்டனை 15 ஆண்டுகளில் இருந்து 20 ஆண்டுகளாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கூட்டாட்சி ஆணை சட்டத்தின் மூலம் சட்டத்தின் பிரிவு 384 உட்பிரிவு 3 திருத்தப்பட்டுள்ளது. இதன்படி பாதிக்கப்பட்டவரின் வாரிசுகள் சட்ட நடவடிக்கைகள் நடைபெறும் எந்த நிலையிலும் அல்லது நீதிமன்ற தீர்ப்பு நிறைவேற்றப்படுவதற்கு முன்பும் தங்களது கிசாஸ் உரிமையை துறந்தால் புதிய சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிசாஸ் உரிமை துறக்கப்படும் கொலை வழக்குகளில் விதிக்கப்படும் சிறை தண்டனைக்கான வரம்பு கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: முன்னாள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையர் நவநீதம் பிள்ளை 2026 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை வென்றுள்ளார். அமைதியையும் சர்வதேச சட்டத்தையும் முன்னெடுத்துச் செல்ல அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக இந்த விருது வழங்கப்படுவதாக நோர்வே நோபல் குழு தெரிவித்துள்ளது. நவநீதம் பிள்ளை 1967 தென்னாப்பிரிக்காவின் நட்டால் மாகாணத்தில் சட்ட தொழிலை தொடங்கிய முதல் பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். 2009 இலங்கையில் இறுதிக்கட்ட போர் முடிவுக்கு வந்த காலகட்டத்தில் போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச மட்டத்தில் முதன் முதலில் குரல் கொடுத்த பிரதான நபர்களில் ஒருவராக அவர் அறியப்படுகின்றார். நோபல் பரிசு அறிவிப்பு பற்றி பதிலளித்த நவி பிள்ளை டொனால்டு டிரம்புடன் அமைதிக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் இன்னும் கரகோஷம் எழுப்புங்கள் என்று நகைச்சுவையாக தெரிவித்தார். கடந்த வருடத்தில் அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற வெனிசுவேலாவின் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் மரியா கொரினா மச்சாடோ அந்த பரிசை டொனால்டு டிரம்புக்கு பரிசளித்திருந்தார். இது சர்வதேச அரங்கில் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் சவுதியா விமான நிறுவனத்தின் விமானி கேப்டன் ஹமூத் அலி அல் கல்தாமி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சவுதி அரேபியாவின் தேசிய விமான நிறுவனமான சவுதியா தனது சமூக வலைதள கணக்குகளில் வெளியிட்ட அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. அவர் உயிரிழந்ததற்கான துல்லியமான சூழ்நிலைகள் குறித்த விமான நிறுவனம் எந்த விவரத்தையும் வெளியிடவில்லை. மேலும் சவுதியா நிறுவனத்தில் அவர் வகித்த பதவி குறித்த விவரங்களும் தற்போது தெளிவாக தெரியவில்லை. இதனிடையே விமான நிலையத்தில் தரையில் நிறுத்தப்பட்டிருந்த தங்களது விமானம் ஒன்றும் சேதமடைந்ததாக சவுதியா தெரிவித்துள்ளது. சம்பவத்தின் போது அந்த விமானத்தில் பயணிகள் யாரும் இருக்கவில்லை என்றும் விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டர்பனில் இன்று தொடங்கியது. நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் ஆஸ்திரேலியா இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 187 ஓட்டங்களை பெற்றிருந்தது. மேட் ரென்ஷோ 46 ஓட்டங்களுடனும் பாட் கமின்ஸ் 33 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். மானஸ் லபுசேன் 37 ஓட்டங்களுடனும் ஸ்டீவன் ஸ்மித் 25 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்கு செய்யப்பட்டனர். அலெக்ஸ் கேரி மற்றும் பியூ வெப்ஸ்டர் ஆகியோரும் 15 குறைவான ஓட்டங்களுக்கு வெளியேறினர். டிராவிஸ் ஹெட் 9 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க நிக் மாரின்சன் டக் அவுட் ஆனார். மேற்கிந்திய தீவுகளின் பந்துவீச்சில் மார்க்கோ ஜான்சன், வியான் மால்டர் மற்றும் ஆண்ட்ரிச் நோச்சி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த போட்டியின் 2nd ஆட்டம் நாளை தொடரவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப் எம். 89.4 தமிழ் எஃப் எம்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: Oh my god, யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: Damn it.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித்
4: தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில நடக்க போகுது. கமிங் 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Are you feeling comfortable?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயி.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே For details, call 056-415-4255.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: என்ன
2: என்ன,
1: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணும் இல்லையே.
1: ஒண்ணு இல்லனா ஏய் ஏய், ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அமங்கியாசங்காகம் ஜிஞ்சேஸ் காகம் காசம் மிசகா ஜிம்பேபா.

0: அது
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

என்னத்தாயிரி மொக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன் கஷ்டமுசா.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: Roll camera.
2: Rolling.

கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4

0: Sence kesin bu devlet ne?
1: Rolex. Hmm? Rolex.
0: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
8: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.